0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் நாலொரு குரல்.
1: திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழ விடாமல் பண்ணுவதும், வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264, அதிகாரம் தவம்.
1: ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழ விடாமல் பண்ணுவதும், வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264, அதிகாரம் தவம்.
0: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம்.

காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி விமர்சனம், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனை பகுதி 7 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி சர்வதேச ஒளி தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி அரவிந்தன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 மதுரை காணம் மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எட்டு 8:30 மீண்டும் மதுரை தென்றல் தொடர்கிறது. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளியின் ஓவியம், அமைப்பு நவரத்னம் அவர்கள், படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் தீபிகா வரதராஜன் அவர்கள் பாட்டு, பி கியான் தேவ் வயலின், மன்னார்குடி சுப்பிரமணியம் அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடலாக வளம் வருகிறது. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல், இதில் கே தாரிணி அவர்களுடைய பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்களின் வயலின், எல் சுப்பிரமணிய அவர்களுடைய மிருதங்க இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 பெருமைமிகு பாரதம், இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:30 நாலொரு குரல் 264 தொடர்ந்து ஒழிக்கும். அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சிக்கும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், அதைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், அதைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குகிறார் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி.

7:30 உழவர் உலகம் இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை விவிலி நாயக்கன்பட்டி விவசாயி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். வேளாண் பழமொழி சிந்தனை, அதனைத் தொடர்ந்து விடைபெறும் முன் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல் பாடல்கள் வளம் வருகிறது. 8:30 இசை மஞ்சரியில் என்சி சவுந்தரவள்ளி அவர்களுடைய பாடியுள்ள பெரியசாமி தூரல் பாடல்கள். 8:45 கேலக்சி அண்டு பிகைண்ட் ஆங்கில நிகழ்ச்சி பகுதி 1 சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒன்பது 15 மதுரை தென்றலில் பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 9:30 நட்சத்திர நாதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் கைல்வல்ய குமார் கௌரவ் அவருடைய கயல் இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெற்று மீண்டும் அதிகாலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 6:00 செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118th பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: இனி தொடர்வது காலை 6:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: results can avail a two-stage review system. In the first stage, students may apply online for scanned copies of their evaluated answer books, which can be downloaded for review. In the second stage, students can seek verification of discrepancies or request re-evaluation of specific answers based on the marking scheme. CBSE said applications for scanned copies can be submitted online from the 19th to the 22nd of this month at a fee of 700 rupees per subject. Applications for verification and re-evaluation can be submitted between the 26th and 29th of this month. Israel and Lebanon have agreed to a 45-day extension of their ceasefire after another round of talks in Washington, the U.S. State Department said today. It comes after two productive days of talks and will be followed by more negotiations on June 2 to 3, State Department spokesman Tommy Pigott said. A shaky truce between Israel and the Hezbollah militant group in Lebanon had been due to end on Sunday. In a social media post, Pigott said they hope these discussions will advance lasting peace between the two countries, full recognition of each other's sovereignty and territorial integrity, and establishing genuine security along their shared border. In IPL cricket, host Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets at Ekana Stadium last night. Chasing a target of 188 runs, Lucknow Super Giants overhauled the winning mark in 16.4 overs, riding on Mitchell Marsh's fabulous innings of 90 runs in just 38 balls. Marsh was also adjudged player of the match. In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம்போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில் கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க பாதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனிச்சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு, இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பது.

0: மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒழிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேரம் 6:15. ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்கலாம். நிகழ்ச்சியில் இது முதல் பாடலாக வலம் வருகிறது. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி பாடல்களுடன் வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் ஈ.எம். ஹனிபா அவர்கள் பாடிய பாடலை ஒலிக்க கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 6:31, 16:00. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் ஆன்மீக மனம் கவலும் பக்தி பாடல்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். அந்த வரிசையில்

0: பராபரவரிடம் வைகாசி மாதம் 2 2026 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்றே 16 சனிக்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு உழவர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன.

0: உள்ளன. மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், மக்காச்சோளம் பயிர் வகைகள், எள், நிலக்கடலை, காய்கறிகள், மலர்கள் மற்றும் பழப்பயிர்களில் கோடை வெப்பம் காரணமாக மலர் உதிர்தல், காய்பிடிப்பு குறைதல் மற்றும் கருகல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க விவசாயிகள் இப்போது கூறப்போகும் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கலாம். நீர் மேலாண்மை, பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்த வேண்டும். நீர் ஆவியாவதை தவிர்க்க அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டுமே நீர் பாசனம் செய்தல் வேண்டும். அதிக வெப்பம் நிலவும் நேரங்களான காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பண்ணை வேலைகளையும் புதிய நாற்று நடும் பணிகளையும் மேற்கொள்ளுவதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். கோடை உழவு மேற்கொள்வதன் மூலம் நிலத்தில் உள்ள பூச்சியின முட்டைகளை அழிக்கவும் மழை நீரை சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நாற்றங்கால் மற்றும் காய்கறி பயிர்களை பாதுகாக்க நிழல் வலை கூடாரங்களை அமைக்கலாம். செடிகளின் அடிப்பகுதிகளில் காய்ந்த இலைகள், தென்னை நார் கழிவு அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்க அமைப்பதன் மூலம் மண் ஈரப்பதம் காக்கப்படும். வெப்ப அழுத்தத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசலை இலைகளின் மேல் தெளிப்பதன் மூலம் நீர் ஆவியாதலை குறைத்து பயிர்களை பாதுகாக்கலாம். இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கோடை வெயிலால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர்த்து நிலையான மகசூலை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். கோடையில் தென்னை பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. கோடைக்கால வெப்பத்தில் தென்னை மரங்களை பாதுகாக்க சரியான நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் உர பராமரிப்பு அவசியம் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். கோடைக்காலத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு தென்னை மரங்களுக்கு உரிய பராமரிப்பு மேற்கொண்டால் மட்டுமே சீரான மகசூல் பெற முடியும் என வேளாண் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் நில பராமரிப்பு முறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். பராமரிப்பு நடைமுறைகளை சரியாக கடைபிடித்தால் கடும் கோடைக்காலத்திலும் தென்னை மரங்களிலிருந்து சீரான இடைவெளியில் நல்ல மகசூல் பெறலாம் என தென்னை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது இன்று ஒரு செய்தி. செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: நரம்பு சத்தினால் வரக்கூடிய நரம்பு பச்சை சோகையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 அதாவது இரும்பு உள்ளடக்கிய இந்த ரசாயன உரங்களை 0.5% வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது இந்த இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். இரும்பு சத்து குறைபாடு கண்டறியும் இண்டிகேட்டர் பிளான்ட்டாக சொல்கிறாங்க நெல்லிக்காய், கரும்பு இதெல்லாத்தையுமே. அடுத்து வந்து போரான். போரானும் எப்படி இரும்பு ஒரு நுண்ணூட்ட சத்துக்களில் இன்றியமையாதோ அதே மாதிரி போரானுமே வந்து மிகவும் வந்து இன்றியமையாததாக இருக்குது. எப்படின்னு பார்த்தாலும் அது வந்து இலைகளுக்கும் விதைகளுக்கும் அந்த போரான் வந்து மிகவும் வந்து இன்றியமையாது. எப்பயுமே ஒரு மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு மகர்ந்த தூள்கள், அதை போலன் டியூப்ஸ், அந்த போலன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு எது தான் தேவை அப்படின்னா இந்த போரான் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டச்சத்து மிகவும் தேவை. இப்படி போரான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், என்னென்ன அறிகுறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூக்களும் குறைஞ்சிரும், காய் பிடிக்கிறதும் நம்மளுக்கு குறைஞ்சிரும், இலைகளும் கனிகளும் என்னன்னா முதிர்ச்சி அடைறதுக்கு முன்னரே என்ன ஆயிரும்னா உதிர்ந்து விடும். இலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சுருண்டு நொறுங்கும் தன்மையா மாறிடும். கனிகள் பல சிதைவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல வெடிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய காய்களை பார்த்துருப்போம், இந்த மாதிரி வாழை இலையோ இந்த மாதிரி கொய்யாக்காயிலையோ பல வந்து ரெண்டா பிளவுபட்டுருக்கும். இதுக்கு எல்லாமே எந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுன்னு பார்த்தோம்னா போரானோட நுண்ணூட்ட சத்து குறைபாடு தான். அதே மாதிரி ஒரு தாவரத்துல சர்க்கரையோட கடத்தலுக்கு இந்த போரான் சத்து மிகவும் பயன்படுறதுனால இப்படி அது குறைபாட்டினால நம்மளுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த காய் கனிகளில் அதிகமாக தெரிகிறது. ஆப்பிளில் கூட அந்த உள் திசுக்கள் தக்கையாக மாறுறது எல்லாமே இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டு தான். பீட்ரூட்டில் கூட பழுப்பு இறுதி அழுகல் நோயே இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டு ஏற்படுது. இந்த தென்னையில் வந்து குறும்பை வந்து உதிர்தல் அதுவும் இந்த போரானோட

0: தான். அதே மாதிரி திராட்சையில வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹென் அண்ட் சிக்கன் டிசார்டர் இன் கிரேப்ஸ் அப்படின்னா என்னன்னா, திராட்சையிலேயே பழம் வந்து ரொம்ப பெரிதாகவும் இன்னொரு பழம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஒரு மாதிரி பெருசாகவும் சிறுசாகவும் ஒரு இதா இருக்காது, ஒரு சமமா இருக்காது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்தான போரான் குறைபாடு தான் காரணம். இவற்றை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, போரிக் ஆசிட், அதாவது போரான் அதுல இருக்கும், போரிக் ஆசிட் போராக்ஸ் வந்து இலைவழி தெளிப்பு மூலமாகவோ 0.2% வந்து தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா துத்தநாகம். இதுவும் தாவரத்துல பல்வேறு நொதிகளுக்கு இது ஒரு ஊக்கியாக செயல்படுது. அதாவது நிறைய வினைகள் நடக்குதுன்னா துத்தநாகம் வந்து அந்த வினைகள் வந்து துரிதமாக நடந்துடும். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த துத்தநாகம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இலைகள் எல்லாமே ரொம்ப சிறு சிறுசா ஆயிரும். தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள்னு இருக்கு, ஆக்சின், ஜிபர்லின், அந்த மாதிரி நிறைய. அப்படி அந்த ஆக்சின் அப்படிங்கிற அந்த தாவர வளர்ச்சி ஹார்மோனுக்கு ஒரு இன்றியமையாதுன்னு பார்த்தோம்னா இந்த துத்தநாகம் தான். அப்போ அந்த ஹார்மோன் குறையறதுனால செல் நீச்சி அடையறலாம் குறையறனால அந்த இலையில இருக்கக்கூடிய செல் நீச்சி அடையெல்லாம் குறைஞ்சு அந்த இலையோட அளவு என்ன ஆகுது அப்படின்னா சிறிதாகிருது. இந்த மாதிரி தண்டு சின்னதாயிரும். அதே மாதிரி நெல் பயிரில் கூட கைரா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்காச்சோளத்தில் கூட வெள்ளை மொட்டு டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே துத்தநாகத்தினால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான். இதை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க் சல்ஃபேட் அதை வந்து 0.5% வந்து இலைவழி தெளிப்பு மூலியாக தெளிப்பதன் மூலமாக இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். இல்லைனா ஒரு ஹெக்டருக்கு 25 kg நம்ம வந்து மண்ணில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ஜிங்க் குறைபாட்டை வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்து மாலிப்டினம். மாலிப்டினம்ங்கிறது ஒரு நுண்ணூட்ட சத்து தான். நான் முன்னாடி சொன்ன இந்த துத்தநாகமும் சரி, அடுத்து இந்த போரான், அடுத்து முன்னாடி சொன்ன இரும்பு, எல்லா நுண்ணூட்ட சத்துக்களுமே எங்கே தான் வந்து அதாவது அறிகுறி ஏற்படுத்தும்னா இளம் இலைகளில் தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி மாலிப்டினம், இந்த மாலிப்டினத்தோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னா, தாவரத்துல ஒரு நைட்ரஜன் நிலைப்படுத்துவதற்கு, அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியால அந்த நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்கு இந்த மாலிப்டினமோட ஊட்டச்சத்து மிகவும் இன்றியமையானது.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ. பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார்.

0: ஐந்து நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்ட

0: கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: எத்தனையோ உயிரினங்களை காப்பதில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அதுக்கு காரணம் சூழலில் அல்ல, ஒரு உயிரினத்துடைய அழிவு அப்படிங்கிறது பல உயிரினங்களை பாதிக்கிற விஷயமா மாறும். அந்த வகையில புலிகள், மான்கள், சிறுத்தை, காண்டாமிருகம், யானை என பல காட்டுயிர்கள் அரசுகளால் பாதுகாக்கப்படுகின்றன. இவற்றில் காண்டாமிருகத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். உலகில் காண்டாமிருகங்கள் ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களில் பரவி காணப்படுகின்றன. அதில் இந்திய காண்டாமிருகங்கள் சிறப்பு வாய்ந்தது. அவை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். மற்ற வகை காண்டாமிருகங்களுக்கு சிறிய கொம்பு ஒன்று பெரிய கொம்பின் பின் அமைந்திருக்கும். உலகத்துல ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், ஜாவா காண்டாமிருகம், சுமத்ரா காண்டாமிருகம், ஆப்பிரிக்க கருப்பு காண்டாமிருகம், ஆப்பிரிக்க வெள்ளை காண்டாமிருகம், இத்தனை வகைகள் இருக்குது. இந்திய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வடகிழக்கு மாநிலங்கள், பூட்டான், நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ளன. குறிப்பா அந்த வகையில் காசிரங்கா தேசிய பூங்கா, மானஸ் தேசிய பூங்கா இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை

0: ப்ராஜெக்ட் லைனோ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா இந்திய அரசு பாதுகாத்து வருது. இதை குறிக்கிற வகையில தான் நம்முடைய பழைய 10 ரூபாய் நோட்ல யானை, புலி, காண்டாமிருகம் இந்த மூணுமே அச்சிடப்பட்டிருக்கும். அதாவது ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிபென்ட், ப்ராஜெக்ட் லைனோ இந்த மூணும். ஆப்பிரிக்க காண்டாமிருகங்களுடைய நிலைதான் ரொம்ப மோசமாவே உள்ளதுன்னு சொல்லலாம். அங்க வேட்டையாடுதல் காரணமா நிறைய காட்டுயிர்கள் அழியக்கூடிய நிலையில இருக்குது. அங்க உள்ள கருப்பு காண்டாமிருகம், வெள்ளை காண்டாமிருகம் இவற்றில வெள்ளை காண்டாமிருகத்தின் நிலை மிக மோசமாக உள்ளது. வெள்ளை காண்டாமிருகம் அப்படின்னா வெள்ளை நிறம் இல்ல. போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனப்போ இந்த காண்டாமிருகத்துடைய வாய்ப்பகுதி அகலமா இருந்ததுனால ஒய்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, ஒய்டு ரெனோ அப்படின்னு. இந்த ஒய்டு அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா மருவி மருவி கருப்பு காண்டாமிருகங்கள் ஏற்கனவே இருக்கிறதுனால இது கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால இந்த ஒய்டுங்கிற வார்த்தை ஒயிட்டு அப்படின்னு மருவி வெள்ளை காண்டாமிருகம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இதுல வடபகுதியில உள்ள இந்த வெள்ளை காண்டாமிருகம் முற்றிலுமா காட்டுல அழிந்தே போயிடுச்சு. ஒரே ஒரு வெள்ளை காண்டாமிருகம் இருந்தது, அதுவும் 2018 இறந்து போச்சு. இரண்டு பெண் வெள்ளை காண்டாமிருகங்கள் கென்யாவில பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு காட்சியகத்துல இருக்குது. விஞ்ஞானிகள் அதை வச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. காண்டாமிருகங்கள் அதோட கொம்பு மற்றும் தோல் போன்றவற்றிற்காக சட்டத்திற்கு புறம்பா வேட்டையாடப்படுது. மருத்துவ குணம் இருக்கிறதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று மக்கள் மூடத்தனமாக நம்புறதுனால இது போன்ற உயிரினங்கள் வேட்டையாடப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய அரசு வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 மூலமா இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வேட்டையாடுவதையும் கட்டுப்படுத்தி வந்தாலும் ஆங்காங்கே சில வேட்டையாடப்படும் நிகழ்வு நடந்துதான் வருது. வன உயிர்கள் சூழலியலில் புரிகின்ற செயல்கள் மூலமா வன உயிர்களுக்கு மட்டும் உதவிகரமா இருக்கிறதோட நம்முடைய நலனையும் அந்த சூழலியல் மூலமா பாதுகாத்து வருது மறைமுகமாக. இந்த சூழலியல் தன்மையை உணர்ந்து நாம் சூழலியலை பாதுகாத்து நம் நலனையும் பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
3: உலகம் ஒரு பேரிடரின் தாக்கத்தை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையேயான பதற்றம் மொத்த தேசங்களையும் கவலைக்குள்ளாக்கிய தருணத்தில் தற்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பதற்றம் மிக பெரும் சிக்கல்களை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உலகுக்கு பெருமளவு எரிபொருள் வழங்கி வந்த வளைகுடா நாடுகள் இந்த போரில் இலக்காகியுள்ளதால் பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. உலகின் ஒரு மூலையில் நடக்கும் போர் அதற்கு தொடர்பே இல்லாத நாடுகளின் எளிய குடும்பங்களை கூட பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உலகின் மிக முக்கிய எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களும் சுத்திகரிப்பு மையங்களும் இந்த போரால் சிதைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் கொண்டுவரும் கப்பல் வழித்தடமாக இருந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்தே இந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்து வைத்துள்ளது ஈரான். மீறி பயணித்த சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதனால் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.

ஏராளமான கப்பல்கள் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு இந்த நீரிணையை கடக்க முடியாமல் நடுக்கடலில் காத்திருக்கின்றன. இந்தியாவும் இந்த தாக்கத்திற்கு தப்பவில்லை. நம் நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுமார் 240 முதல் 250 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. இந்தியா தனது 90% எரிபொருள் தேவைக்கு வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது. அதேபோல இந்தியாவுக்கு ஓராண்டுக்கு சுமார் 30 மில்லியன் டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதில் சுமார் 40% உள்நாட்டில் தயாராகிறது. பெருமளவு நாம் பிற நாடுகளை சார்ந்தே இருக்கிறோம். போக்குவரத்துதான் ஒரு தேசத்தின் உயிர் நாடி. அதுதான் வளர்ச்சிக்கு அச்சாணி. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைபடும். அதன் மூலம் விலைவாசி உயர்வு ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடும் ஏற்படும். பொருளாதார சிக்கல் ஏற்படும். மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவிக்க நேரும். ஒரு காலத்தில் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு வளைகுடா நாடுகளை மட்டுமே சார்ந்திருந்தோம். இப்போது நமக்கு எரிபொருள் சப்ளை செய்யும் மிக பெரும் தோழமை நாடாக ரஷ்யா மாறியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பழங்காலம் தொட்டே ரஷ்யாவுடன் நமக்கு நெருக்கமான பந்தம் உண்டு. தற்போது நம் எரிபொருள் இறக்குமதியில் 30 முதல் 35% ரஷ்யாவிலிருந்து வருகிறது. மேலும் தேவைக்கு நாம் வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கிறோம். அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது. சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், குவைத் ஆகிய நாடுகளிலிருந்தே நமக்கு கிடைத்து வந்தது. தற்போது உலகெங்கும் ஏற்பட்டுள்ள யுத்தம் மற்றும் அரசியல் பதற்றங்களால் உற்பத்தி நாடுகளே தடுமாற்றத்தை சந்தித்துள்ளன. குறிப்பாக வளைகுடா நாடுகள். ஏற்கனவே பல நாடுகள் பொருளாதார சீர்குலைவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியா இந்த சூழலை வெற்றிகரமாக தாக்குப்பிடித்து வருகிறது. மேலும் விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் கச்சா எண்ணெய் அவசரகால சேமிப்பு மையங்களில் நாம் இருப்பு வைத்திருந்த கச்சா எண்ணெய் தற்போது கை கொடுத்து வருகிறது. தவிர ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்மஸ் நீரிணை வழியாக எரிபொருள் நிரப்பப்பட்ட 12 கப்பல்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளன. மேலும் நாம் ஏற்கனவே எத்தனால் பயன்பாடு மூலம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம். தவிர காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியையும் ஊக்குவித்து வந்திருக்கிறோம். ஆயினும் உலகளாவிய இந்த பேரிடர் நெருக்கடி தொடருமானால் இந்தியாவும் சிக்க

பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம். தவிர காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியையும் ஊக்குவித்து வந்திருக்கிறோம். ஆயினும் உலகளாவிய இந்த பேரிடர் நெருக்கடி தொடருமானால் இந்தியாவும் சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் நெருக்கடி முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. அதற்கேற்ப நாம் தயாராக வேண்டும். அதற்காகவே மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகிறார். கடந்த மே 10 தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு அரசு நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் நமது அண்டை பகுதியில் கடந்த 2 ஒரு பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ளது. இந்தியா அதனால் இன்னும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று யதார்த்த நிலையை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். மேலும் போர் காரணமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விலைகள் உலகம் முழுவதிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளன. 2 தொடரும் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சிகளை அரசு செய்து வருகிறது. நம் நாட்டை முதல் நிலையில் வைத்து நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவிலும் பயன்படுத்தும் எண்ணெயின் அளவை குறைப்பதும் தேசபக்திதான். இது நாட்டுக்கும் நம் உடலுக்கும் சேவை செய்வதாகும். இதனால் நாட்டின் கருவூலத்தின் ஆரோக்கியமும் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் மேம்படும் என்ற பிரதமர், அதிக அந்நிய செலாவணியை செலவழிக்கும் மற்றொன்று தங்கம் வாங்குவது. நெருக்கடியின் போது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது. இப்போது தானம் செய்வதற்கு தேவையில்லை. ஆனால் நாட்டு நலனுக்காக ஓராண்டு காலத்திற்கு வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் நாம் தங்க நகைகள் வாங்கக்கூடாது என முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்று தனிநபர் வாகனங்கள் அதிகரித்துவிட்டன. வீட்டுக்கு ஒரு வாகனம் என்றிருந்த நிலை மாறி நபருக்கு ஒரு வாகனம் என்று ஆகிவிட்டது. அதனால் எரிபொருள் தேவையும் அதிகரித்துவிட்டது. அதனால் பிரதமர் நாட்டு மக்களுக்கு இன்னொரு முக்கிய கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார். சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் காரணமாக பயணம் குறையும், எரிபொருள் பயன்பாடு குறையும், பொருளாதார அழுத்தமும் மக்களுக்கு குறையும். கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் போன்ற பல முறைகளை நாம் உருவாக்கினோம். அதற்கு மக்கள் பழகியும் விட்டார்கள். இன்றைய காலத்தின் தேவை என்னவென்றால் அதுபோன்ற நடைமுறையை மீண்டும் தொடங்குவதுதான். இது தேசிய நலனுக்கானதாக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கருத்தரங்குகள் மற்றும் விர்ச்சுவல் கூட்டங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயணங்களை குறைக்கும் விதமாக ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு முறைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசலை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை முடிந்தவரை பாதியாக குறைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணின் ஆரோக்கியத்தை கெடுப்பதாக கூறிய பிரதமர், அதற்கு பதிலாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் டீசல் பம்புகளுக்கு பதில் சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் வெளிநாட்டு தயாரிப்புகளை வாங்காமல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும். இதன் மூலம் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிப்பதற்காக வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் உள்நாட்டு சுற்றுலாவை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை தன் அன்றாட செயல்பாடுகளிலும் நடைமுறைப்படுத்தி முன்னுதாரணமாக்கியிருக்கிறார். தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 15 குறைத்துள்ளார். மேலும் தனது பயணத்தில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் 10 இருந்த தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை இப்போது 5 குறைத்துள்ளார். மேலும் அரசுக்கு சொந்தமான மற்றும் அதிக எரிபொருள் நுகரும் பழைய விமானங்களை படிப்படியாக நீக்கவும் தேவையற்ற பயண செலவுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களால் ஏற்படும் கரியமில தடத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி

0: கையிருப்பை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடுவதை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கும் இந்த முனைப்புகளால் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அடையாளப்பூர்வமான இந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கும் எரிசக்தி சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. மக்களும் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று செயல்பட தொடங்கியுள்ளார்கள். எல்லோரும் கரமிணைந்து இந்த பேரிடரை எதிர்கொள்வோம், தாக்கத்திலிருந்து தப்புவோம்.
1: இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
3: நேரம் 7:10 தொடர்கிறது மதுரத்தென்றல். இனி பாடல் ஒலிக்கிறது மேகா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்பதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேயர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மதுரை தென்றல் 8:02 தொடரும். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்க சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமுகன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும்

0: முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல்திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்

0: இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: சன்ஸ்கிரீன் யாரெல்லாம் இதை உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போனாதான் நம்ம சன்ஸ்கிரீன் போடணும் அப்படிங்கிறது வந்து, நான் வெயிலே போகலை அப்புறம் எங்க நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வெயிலில் போகலேனாலும் வெளிச்சத்தோட இதை பொறுத்து தான், ஏன்னா ரேஸில் இது கண்ணுக்கு தெரியாதுங்க. வெளியில் போனாதான் அந்த வந்து வெயிலோட தாக்கத்தை வச்சு தான் வந்து புற ஊதா கதிர்கள் இருக்குது அப்படின்னு கிடையாது. எப்படி வெளிச்சம் உள்ள வருதோ அதே மாதிரி புற ஊதா கதிர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து புற ஊதா கதிர்களோட தாக்கமும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்க சமையலும் பண்றாங்க இல்லையா, அந்த வெயிலோட அலைகள் அதோட தாக்கமும் இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள இருந்தாலும் குறைஞ்சது ஒரு நேரமாவது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. இதே இது வெயில போறவங்களா இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தடவிக்கங்க. ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் வெயில் படுற இடங்கள்ல தடவிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ், அதாவது விளையாடுறவங்க, அவங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு. இன்டோர் கேம்ஸ்ல விளையாடும் போது ஒண்ணும் தேவையில்லை, அதாவது அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க, வெளியில விளையாடுறாங்க, ஒரு பேஸ்கெட் பால் வாலிபால் அந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போட்டிருக்கணும். நீச்சல் பண்றவங்க, நம்ம கடல்ல குளிக்கும் போது ஸ்விம்மிங் பூல்ல, ஏன்னா இப்ப ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் குளோரின் கலந்துருக்காங்க, அந்த குளோரின் நம்ம உடம்புல பட்டிருக்கும், அந்த குளோரினும் வெயிலும் படும் போது நம்ம தோல் வந்து நிறம் மாறலாம். அதனால நீச்சல் அடிக்கிறவங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் சன்ஸ்கிரீன் தடவணும், நீச்சல் அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சன்ஸ்கிரீன் தடவிட்டு தான் வெளியில போகணும். சன்ஸ்கிரீனை எப்படி செலக்ட் பண்றது, அதாவது எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் நம்ம போடுறது அப்படிங்கறது இருக்கும். அதாவது சில பேர் வந்து குளிர்காலத்துல உபயோகிச்ச அதே சன்ஸ்கிரீனை வெயில் காலத்துக்கும் போடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா குளிர்காலத்துல நமக்கு வந்து தோல் வறட்சி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணிப்போம், அதாவது கிரீமா இருக்கிற மாதிரி. ஆனா அதே இதை வந்து நீங்க கோடை காலத்துலயும் உபயோகிச்சிங்கன்னா வெயில்னால வரக்கூடிய வேர்வை, நம்மளோட ஆயில் எல்லாம் சேர்ந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் முகத்துல பருவா வரணும். ஸோ கோடை காலத்துக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல வந்து சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து உங்க தோல் மருத்துவரை அணுகி நீங்க கேட்டுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணும் இருக்கு. ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ஏற்கனவே அவங்களோட ஸ்கின்னே ஆயிலியா இருக்கு, ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு கிரீமா யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வாட்டர் பேஸ்டுன்னு சொல்லுவோம், ஜெல் டைப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும். அதே இது வறட்சி தோல் உள்ளவங்க கிரீம் டைப்ல யூஸ் பண்ணணும். இந்த வறட்சியும் ஆயிலும் கலந்த கலவையும் சொல்லுவாங்களே, காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவாங்களே, அவங்க வந்து கிரீமி ஜெல் அப்படிங்கிற சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கங்க. போகும்போதோ நம்மளோட வேலையே வேர்வை அதிகமா வேர்க்கக்கூடிய இடமா இருக்கும், இல்ல நமக்கே வேர்வை ரொம்ப அதிகமா வரும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் போட்ட சன்ஸ்கிரீன் தான் உபயோகம். உபயோகிக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஸ்விம்மர்ஸ் வந்து அதிகப்படியான ஜிங்க் ஆக்சைடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி நிறையா இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கனால அதிகமாக நம்ம டூர் போகிறோம், எல்லாமே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தோல் நிறமாற்றம் வந்ததுக்கப்புறம் அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட தோல் மருத்துவர்

0: அன்னைக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல எப்படி எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், நீங்க போற இடத்துக்கு தகுந்தாப்புல என்ன போடணும் அப்படிங்கறத நீங்க கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல உபயோகிச்சுக்கோங்க.
1: இதுவரை கோடை கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும்.

0: நேரம் 7:30.
1: என்ன சார், உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துகிறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அது அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்போவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாது.

0: அதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:35.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி, சர்வதேச ஒளி தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள்.
2: நம் வாழ்வில் ஒளி மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இயற்கையில் சூரிய ஒளி இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவை உருவாக்குகின்றன. இதன் மூலம் பூமியில் உள்ள முழு உயிரியல் சங்கிலி, அதாவது ஃபுட் செயின் இயங்குகிறது. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களும் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஒளியை சார்ந்தே வாழ்கின்றன. ஒளி இல்லாமல் அறிவு, வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் நாகரிக முன்னேற்றம் எதுவும் சாத்தியமில்லை. எனவே ஒளி என்பது வெறும் இயற்கை நிகழ்வு அல்ல, அது வாழ்க்கையின் அடித்தளம். ஒளியின் அறிவியல் ஆய்வு மனித நாகரிகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. மாற்று ஆற்றல் ஆதாரங்கள் உருவாக்குதல், நோய்களை கண்டறியும் மருத்துவ தொழில்நுட்பங்கள், உயிர்காக்கும் சிகிச்சை முறைகள் மற்றும் பிரபஞ்சத்தை, அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றிய நமது புரிதலை மாற்றிய பல கண்டுபிடிப்புகள், இவை அனைத்தும் ஒளி அறிவியலின் விளைவுகளாகும். வரலாற்றை பார்க்கும்போது இப்னு அல் ஹைதம் எழுதிய புக் ஆஃப் ஆப்டிக்ஸ் என்ற படைப்பு ஒளியியல் துறையில் அடித்தளமாக அமைந்தது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் ஒளி, காலம் மற்றும் இடம் பற்றிய நமது புரிதலை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளனர். இவர்களின் ஆய்வுகள் இன்று நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளன. 1960ஆம் ஆண்டு மே 16 அன்று அமெரிக்க இயற்பியலாளர் தியோடர் மைமைன் லேசர் தொழில்நுட்பத்தை முதல் முறையாக வெற்றிகரமாக செயல்படுத்தினார். அந்த வரலாற்று சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை மே 16ஆம் தேதியை சர்வதேச ஒளி தினமாக அறிவித்துள்ளது. இந்த நாள் அறிவியல், தொழில்நுட்பம், கலை, கலாச்சாரம், கல்வி மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய பல துறைகளில் ஒளியின் பங்கை கொண்டாடுகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் நிலையான எதிர்காலத்தின் ஒளி, அதாவது லைட் ஃபார் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்பது உலகிற்கு ஒரு முக்கிய செய்தியை வழங்குகிறது. அதாவது ஒளி தொழில்நுட்பம் வெறும் முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பயன்பட வேண்டும் என்பதாகும். மேலும் ஒளியின் தோற்றமும் அதன் வரலாறும் பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஒளியின் தோற்றமும் வரலாறும் மனித அறிவின் வளர்ச்சியை காட்டும் நீண்ட அறிவியல் பயணமாகும். பழங்காலத்தில் ஒளி என்பது பரிசோதனைகளின் மூலம் அல்ல, தத்துவ சிந்தனைகள் மூலம் விளக்கப்பட்டது. ஆரம்பகால கிரேக்க சிந்தனைகாரர்களில் ஒருவர் யூக்ளிட். பார்வை என்பது கண்களில் இருந்து ஒளிக்கதிர் வெளிவந்து பொருட்களை அடைவதன் மூலம் ஏற்படுகிறது என்று கருதினார். இதை வெளியேற்ற கோட்பாடு, அதாவது எமிஷன் தியரி என்று அழைக்கிறோம். பின்னர் அரிஸ்டாட்டில் வேறுபட்ட கருத்தை முன்வைத்து ஒளி என்பது கண்களிலிருந்து வெளிவரும் ஒன்றல்ல, மாறாக அது காற்று அல்லது ஈத்தர் போன்ற வெளிப்படையான ஊடகத்தில் ஏற்படும் ஒரு மாற்றம் அல்ல அதிர்வு என்று கூறினார். இவை தவறானவை என்றாலும் ஒளியை ஒரு இயற்கை நிகழ்வாக கருதி ஆய்வு செய்ய தொடங்கிய ஆரம்ப முயற்சிகளாக அமைந்தன. 17

19ஆம் நூற்றாண்டில் அறிவியல் புரட்சியின் காலத்தில் ஒளி முறையாக பரிசோதனைகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. சர் ஐசக் நியூட்டன் ஒளி என்பது மிகச்சிறிய துகள்களால் ஆனது என்று துகள் கோட்பாட்டை, அதாவது கார்பஸ்குலர் தியரியை முன்வைத்தார். இந்த கோட்பாடு பிரதிபலிப்பு மற்றும் விலகல் போன்ற நிகழ்வுகளை விளக்க உதவியது. ஆனால் விலகல், அதாவது டைஃப்ராக்ஷன் மற்றும் இடையூறு, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் போன்ற நிகழ்வுகளை முழுமையாக விளக்க முடியவில்லை. இதற்கு பதிலாக கிறிஸ்டியன் ஹியூஜின் ஒளி அலைகளாக பரவுகிறது என்று அலை கோட்பாட்டை முன்வைத்தார். பின்னர் தாமஸ் யங் நடத்திய இரட்டை கிளிட் பரிசோதனை, அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒளி அலை போல நடக்கிறது என்பதை தெளிவாக நிரூபித்தது. 17ஆம் நூற்றாண்டில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஒளியை பற்றிய புரிதலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் ஒளி என்பது மின்னியல் மற்றும் காந்த புலன்களின் அதிர்வுகளால் உருவாகும் மின்காந்த அலை, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்று விளக்கினார். இதன் மூலம் மின்சாரம், காந்தம் மற்றும் ஒளி ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று நிரூபிக்கப்பட்டது. மேலும் ஒளி பரவுவதற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை என்பது விளக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒளியின் தன்மையை மேலும் ஆழமாக மாற்றினார். அவர் ஒளியினால் ஏற்படும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை விளக்கி ஒளி துகள்களாகவும் நடக்கிறது, அதாவது ஃபோட்டான்ஸ் என்பதை நிரூபித்தார். இதன் மூலம் அலை துகள் இருமைத்தன்மை, அதாவது வேவ் பார்ட்டிக்கிள் டியூவாலிட்டி என்று முக்கிய கருத்து உருவானது. அதாவது சூழ்நிலைக்கேற்ற ஒளி அலை போலவும் துகள் போலவும் நடக்க உதவும். ஒளி என்பது மின்காந்த அலைகளின் ஒரு பகுதியாகும். ஒரு மனித கண்களுக்கு தெரியும் பகுதி விசிபிள் ஸ்பெக்ட்ரம் என அழைக்கப்படுகிறது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ மற்றும் ஊதா போன்ற 7 நிறங்கள் இதில் அடங்குகின்றன. ஒளிக்கு பல முக்கியமான பண்புகள் உள்ளன. அவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதன்மையாக ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் தன்மை கொண்டது. அதாவது ஒளி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும்போது நேரான பாதையில் பயணிக்கின்றது. இதன் காரணமாகவே நிழல் உருவாகிறது. மேலும் ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட மிகவும் அதிகமானது. வெற்றிடத்தில் ஒளி சுமார் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. ஒளியின் முக்கியமான பண்புகளில் ஒன்று ஒளி பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஆகும். ஒரு ஊடகத்தில் பயணிக்கும் ஒளிக்கது மற்றொரு மேற்பரப்பில் விழுந்து மீண்டும் முதல் ஊடகத்திற்கே திரும்பிச் செல்லும் நிகழ்வே பிரதிபலிப்பு எனப்படுகிறது. ஒளியின் மற்றொரு முக்கிய பண்பு ஒளி விலகல், அதாவது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஆகும். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் வேகம் மாறுவதால் ஒளிக்கதிர் வளைந்து செல்லும். இதுவே ஒளி விலகல் எனப்படுகிறது. உதாரணமாக தண்ணீரில் வைக்கப்பட்ட ஊசி வளைந்தது போல் தோன்றுவது ஒளி விலகலால் ஏற்படுகிறது. வெள்ளை ஒளி தனது அடிப்படை நிறங்களாக பிரியும் தன்மை ஒளிச்சிதறல், அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் என்று அழைக்கின்றனர். ஒரு பிரிசம் வழியாக வெள்ளை ஒளி செல்லும் போது 7 நிறங்களாக பிரிகிறது. இதுவே வானவில் உருவாகும் அடிப்படை காரணமாகும். ஒளி சிறிய தடைகளை சுற்றி வளைந்து செல்லும் தன்மையை ஒளி விளிம்பு, அதாவது டைஃப்ராக்ஷன் என்கிறோம். அதாவது சிறிய பொருட்களின் விளிம்புகளை சுற்றியும் ஒளி பரவி செல்லும். இதனால் நிழல் பகுதிகளும் சிறிதளவு ஒளி காணப்படும். இந்த நிகழ்வு அலைத்தன்மையை காட்டும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். இயல்பான ஒளி அனைத்து திசைகளிலும் அதிர்வூறும். ஆனால் ஒளி ஒரு குறிப்பிட்ட தளத்தில் மற்றும் அதிரும் வகையில் கட்டுப்படுத்தினால் அதனை துருவ முனைப்பு அல்லது முனைவாக்கம், அதாவது போலரைசேஷன் ஆஃப் லைட் என்று கூறுகின்றனர். இந்த தொழில்நுட்பம் கண்ணாடிகள், கேமராக்கள் மற்றும் அறிவியல் கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒளி அலைகள் ஒன்றுடன் ஒன்று மேலிடும் போது ஒளியின் தீவிரத்தில் ஏற்படும் மாற்றம் ஒளியின் குறுக்கீடு, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் எனப்படுகிறது. இந்த நிகழ்வில் ஒளி ஆற்றல் மறுவிநியோகம் செய்யப்படுகிறது. சில இடங்களில் ஒளி அதிகமாகவும் இந்த நிகழ்வு ஆக்கச்சார்பு குறுக்கீடு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எனப்படுகிறது. சில இடங்களில் குறைவாக தோன்றும் இந்த நிகழ்வு சிதைக்குறுக்கீடு, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எனப்படுகிறது. இது ஒளியின் அலைத்தன்மையை விளக்கும் முக்கியமான நிகழ்வாகும். இதனால் ஒளியின் பிரதிபலிப்பு, விலகல், சிதறல், விழிதல், துருவமயம் மற்றும் இடையீடு போன்ற பண்புகள் இயற்கையிலும் அறிவியல் உலகிலும் மிக முக்கியமானவை என்பதை அறியலாம். இன்று உலகளவில் நிலைத்த வளர்ச்சி, அதாவது
லைஃப் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற கருத்து மிகவும்

முக்கியமானதாக மாறியுள்ளது. நிலைத்த வளர்ச்சி என்பது எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளை பாதிக்காமல் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகும். இதில் ஆற்றல் பயன்பாடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒளி தொழில்நுட்பங்கள், குறிப்பாக எல்இடி விளக்குகள் மற்றும் சூரிய ஆற்றல் அமைப்புகள் ஆற்றல் சேமிப்பை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன. பழைய விளக்குகள் அதிக மின்சாரத்தை பயன்படுத்திய நிலையில் எல்இடி விளக்குகள் குறைந்த மின்சாரத்தில் அதிக வெளிச்சம் வழங்குகின்றன. இதனால் மின்சார பயன்பாடு குறைந்து கார்பன் உமிழ்வு குறைக்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் என்பது நிலைத்த எதிர்காலத்திற்கான மிக முக்கியமான தீர்வாகும். சூரியன் பூமிக்கு அளிக்கும் ஆற்றல் அளவில்லாதது மற்றும் அது முடிவில்லாதது. ஃபோட்டோவோல்டாய்க் செல்ஸ் மூலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்ற முடியும். இந்த தொழில்நுட்பம் கிராமப்புறங்களில் மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு மிகுந்த பயனளிக்கிறது. மேலும் இது மாசுபாடு இல்லாத ஆற்றல் மூலமாக இருப்பதால் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த பாதுகாப்பை வழங்குகிறது. உலகம் முழுவதும் சூரிய ஆற்றல் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. இன்றைய நகரங்களில் ஸ்மார்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இவை தேவைக்கேற்ப ஒளியை தானாக கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை. இதனால் தேவையற்ற மின்சார பயன்பாடு குறைகிறது. தெரு விளக்குகள் இரவு நேரத்தில் மட்டுமே செயல்படும். மக்கள் இல்லாத இடங்களில் ஒளி குறைவாக இருப்பதும் ஆற்றல் சேமிப்பிற்கு உதவுகிறது. இது நகரங்களை ஸ்மார்ட் சிட்டிஸாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தகவல் தொடர்பு துறையில் ஒளியின் பயன்பாடு மிகவும் புரட்சிகரமானதாகும். ஒளியியல் தொடர்பு, அதாவது ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் முறையில் ஒளி சிக்னல்கள் மூலமும் தகவல்கள் மிக வேகமாக நீண்ட தூரங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இணையம், மொபைல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் உலகளாவிய தகவல் பரிமாற்றம் ஆகியவை இந்த ஒளியிலை தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்படுகின்றன. லேசர் ஒளி, அதாவது லேசர் ஒளி மிக துல்லியமாக திசையிலும் அதிக ஆற்றலுடன் பயணிப்பதால் செயற்கைக்கோள்கள் தொடர்பு மற்றும் நவீன தகவல் பரிமாற்ற அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றது. மருத்துவத்துறையில் ஒளி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. லேசர் தொழில்நுட்பம் கண் அறுவை சிகிச்சைகளில், குறிப்பாக லசிக் போன்ற பார்வை திருத்த சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஊதா கதிர்கள், அதாவது அல்ட்ராவயலட் ரேஸ் மருத்துவ கருவிகளை கிருமி நீக்கம் செய்ய பயன்படுத்துகிறது. எக்ஸ்ரே கதிர்கள், அதாவது எக்ஸ்ரேஸ் உடலின் உள்ளக அமைப்புகளை படம் பிடித்து எலும்பு முறிவு மற்றும் பல்வேறு நோய்களை கண்டறிய உதவுகின்றன. அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ரா ரெட் ரேஸ் உடல் வெப்ப சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சி மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. ஒளியிலை கருவிகளை பயன்படுத்தும் எண்டோஸ்கோபி மூலம் உடலின் உள்ளக உறுப்புகளை பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிசோதிக்க முடிகிறது. மேலும் மருத்துவத்துறையில் லேசர் அறுவை சிகிச்சை, கண் சிகிச்சை, புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் உயிர் நுண்ணறிவு, அதாவது பயோஃபோட்டானிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மனித உயிர்களை காப்பாற்றும் முக்கிய கருவிகளாக உள்ளன. சமீபத்தில் உலக அனுபவமான கோவிட் தொற்றுநோய் காலம் ஒளி தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மேலும் தெளிவுபடுத்தியது. மருத்துவ உபகரணங்கள், சுத்திகரிப்பு, யூவி ஒளி தொழில்நுட்பம் மற்றும் நோய் கண்டறிதல் கருவிகள் ஆகியவை பெரும் பங்கு வகித்தன. இதன் மூலம் ஒளி என்பது பாதுகாப்பு மற்றும் உயிர் காக்கும் சக்தியாக மாறியுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியிலும் வானியலிலும் ஒளி முக்கிய பங்கு வகிக்கிறது. தொலைநோக்கிகள், விண்மீன்கள், கோள்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்களிலிருந்து வரும் ஒளியை சேகரித்து பிரபஞ்சத்தின் ரகசியத்தை ஆராய உதவுகின்றன. ஒளி மற்றும் பொருளின் தொடர்பை பற்றிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஆய்வுகள் மூலம் வேதியியல் அமைப்பு கண்டறிய முடிகிறது. நுண்ணோக்கிகள், அதாவது மைக்ரோஸ்கோப், ஒளியின் உதவியால் மிக சிறிய உயிரினங்கள் மற்றும் செல்களை மிக பெரிதாக காட்ட உதவுகின்றது. தொழில்துறையில் ஒளி பல நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையாக உள்ளது. லேசர் வெட்டுதல் மற்றும் வெல்டிங் முறைகள் உலோகங்களை மிக துல்லியமாக வெட்டவும் இணைக்கவும் உதவுகின்றன. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் சென்சார்கள், பார்கோட் ஸ்கேனர்கள் மற்றும் தானியங்கி கண்காணிப்பு அமைப்புகள் அனைத்தும் ஒளியை அடிப்படையாக கொண்டவை. செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் மின்னணு சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தும் ஃபோட்டோ லித்தியோகிராஃபி தொழில்நுட்பமும் ஒளியை அடிப்படையாக கொண்டது. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறையிலும் ஒளி பயன்படுத்தப்படுகிறது. இரவு பார்வை கருவிகள், அதாவது நைட் விஷன் டிவைசஸ், கண்காணிப்பு கேமராக்கள், லேசர் வழிகாட்டி அமைப்பு மற்றும் போக்குவரத்து சிக்னல்கள் அனைத்தும் ஒளியை அடிப்படையாக கொண்டவை. கைரேகை மற்றும் முக அடையாள தொழில்நுட்பங்களும் ஒளியின் உதவியால் செயல்படுகின்றன. பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒளி மிக முக்கியமானது. தொலைக்காட்சிகள், திரையரங்குகள், ஸ்மார்ட்போன்கள், கணினி திரைகள், டிஜிட்டல் கேமராக்கள் மற்றும் ஹாலோகிராஃபி போன்ற தொழில்நுட்பங்கள் அனைத்தும் ஒளியின் அடிப்படையில் இயங்குகின்றன. சிடி, டிவிடி மற்றும் ப்ளூரே சாதனங்களில் தகவல்களை படிக்க லேசர் ஒளி பயன்படுத்தப்படுகிறது.
எதிர்காலத்தில் ஒளி தொழில்

0: தொழில்நுட்பங்கள் மேலும் வளர்ச்சி பெறும். குவாண்டம் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்பேஸ் பேஸ் சோலார் பவர் மற்றும் ஏஐ அடிப்படையிலான ஒளி மேலாண்மை போன்ற தொழில்நுட்பங்கள் உருவாகி வருகின்றன. இவை மனித வாழ்க்கையை மேலும் திறமையானதாகவும் நிலைத்ததாகவும் மாற்றும். அதேபோல் ஒளி அடிப்படையிலான மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பங்கள், அதாவது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இன்று உலகளவில் புரட்சியை ஏற்படுத்துகின்றன. கண்ணாடி மாளிகை விவசாயம், அதாவது கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங், எல்இடி வளர்ச்சி விளக்குகள் மற்றும் சென்சார் அடிப்படையிலான ஒளி கட்டுப்பாடு ஆகியவை பயிர் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகின்றன. இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய வழியாகும். இன்றைய உலகில் ஒளி தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஊடுருவியுள்ளது. விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கைக்கோள் தொடர்பு, ஸ்மார்ட் நகரங்கள் மற்றும் தொழில்துறை தானியங்கி அமைப்புகள் அனைத்தும் ஒளி அறிவியலின் அடிப்படையில் இயங்குகின்றன. இந்த நிலையில் 2026 நிலையான எதிர்காலத்தின் ஒளி என்ற கருப்பொருள் நமக்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்குகிறது. ஒளி தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துவது மட்டுமல்ல, அதை பொறுப்புடன் மற்றும் சுற்றுச்சூழல் நலனுடன் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். இந்திய அரசு நிலைத்த எதிர்காலத்தின் ஒளி, அதாவது லைட் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற கருத்தை முன்னெடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவை முக்கியமாக ஆற்றல் சேமிப்பு, சுத்தமான ஆற்றல் உற்பத்தி மற்றும் மின்சார பயன்பாட்டை குறைப்பது போன்ற நோக்கங்களை கொண்டவையாகும். இதில் மிக முக்கிய திட்டமான உஜாலா திட்டம் உள்ளது. இத்திட்டம் 2015 இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய மின் விளக்குகளை ஆற்றல் சேமிக்கும் எல்இடி பல்புகளாக மாற்றும் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான எல்இடி விளக்குகள் குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்பட்டன. இதனால் மின்சார பயன்பாடு பெருமளவில் குறைந்தது, மின்சார கட்டண செலவுகள் குறைந்தன மற்றும் கார்பன் வெளியீடு குறைக்கப்பட்டது. இது ஆற்றல் திறன், அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி மற்றும் நிலைத்த ஒளி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முக்கிய திட்டமாகும். மற்றொரு முக்கிய திட்டம் ஸ்ட்ரீட் லைட்டிங் நேஷனல் ப்ரோக்ராம் ஆகும். இத்திட்டமும் 2015 தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் இந்தியாவின் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள பாரம்பரிய தெரு விளக்குகளை முழுமையாக எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸாக மாற்றுவதாகும். இத்திட்டம் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மின்சார சேமிப்பு அதிகரித்து நகரங்களில் பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு ஒளி அமைப்பு உருவாகியுள்ளது. இது நகர வளர்ச்சிக்கும் நிலைத்த வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் மின்சக்தி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம் மூலம் பல சூரிய ஆற்றல் திட்டங்களை செயல்படுத்துகின்றன. குறிப்பாக சோலார் ரூப்டாப் ஸ்கீம்ஸ், ஆஃப் கிரிட் சோலார் ஸ்கீம்ஸ் மற்றும் சோலார் பார்க்ஸ் போன்ற திட்டங்கள் மூலம் இந்தியாவின் சுத்தமான ஆற்றல் உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது. சமீபத்தில் அறிமுகமான முக்கிய திட்டம் பிஎம் சூர்யா கார். இந்த திட்டம் 2024 இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த நோக்கம் 1 crore வீடுகளில் ரூஃப்டாப் சோலார் பேனல் நிறுவுவதாகும். இதன் மூலம் குடும்பங்களுக்கு தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே சூரிய ஆற்றல் மூலம் உற்பத்தி செய்ய முடியும். சில அளவு இலவச மின்சாரமும் வழங்கப்படுகிறது. இது தனிநபர் மட்டத்தில் நிலைத்த ஒளி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பெரிய திட்டமாகும். இதேபோல் பிரதம மந்திரி கிசான் உர்ஜ சுரக்ஷா ஈவன் உத்தன் மகாபியம் திட்டம் 2019 தொடங்கப்பட்டது. விவசாய துறையில் சூரிய ஆற்றலை ஊக்குவிக்கிறது. விவசாயிகளுக்கு சோலார் பம்ப், சோலார் பவர் பிளான்ஸ் மற்றும் கிரிட் கனெக்டட் சோலார் சிஸ்டம்ஸ் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் டீசல் பம்புகள் பயன்பாடு குறைக்கப்பட்டு சுத்தமான ஆற்றல் உற்பத்தி அதிகரிக்கிறது. இது கிராமப்புறங்களில் ஆற்றல் சுயாதீனத்தையும் மேம்படுத்துகிறது. இத்திட்டங்கள் அனைத்தும் படிம எரிபொருள், அதாவது ஃபாசல் ஃபியூயல்ஸ் சார்பை குறைத்து கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன. இதனால் இந்தியா நிலைத்த வளர்ச்சி இலக்கை நோக்கி முன்னேறி லைட் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தி வருகிறது. நிறைவாக, ஒளி வெறும் வெளிச்சம் அல்ல, அது அறிவின் அடையாளம், வளர்ச்சியின் சக்தி மற்றும் நிலையான எதிர்காலத்தின் வழிகாட்டியாகும். நாம் ஒளியை சரியாக பயன்படுத்தி உலகை பசுமையான, பாதுகாப்பான மற்றும் முன்னேற்றமான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த சர்வதேச ஒளி தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். நிலையான ஒளி தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்போம், ஆற்றல் சேமிப்பை கடைபிடிப்போம், பசுமை விவசாயத்தை ஆதரிப்போம், அறிவியல் மற்றும் புதுமைகளால் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இருளை அகற்றி ஒளியின் சக்தியால் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: இதுவரை நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி சர்வதேச ஒளி தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம்.

வழங்கிய அவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அரவிந்தன் அவர்கள்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் மதுரத்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் பாண்டிலட்சுமி பிரியா. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து.

பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் கேட்கலாம் 8:30. இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: Netherlands on second leg of his five-nation tour. Prime Minister Modi rejects media report imposing tax on foreign travel. CBSE announces window for re-evaluation of answer sheets for class 12 students. Israel and Lebanon extend ceasefire for 45 days. And in badminton, Indian men's doubles pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Malaysian duo in semi-finals of Thailand Open. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றலில் பாடல் ஒலிக்கிறது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்பதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. லதா மங்கேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இனி இப்பாடல் ஒலிக்கிறது இளையராஜா, மனோ மற்றும் பி. சுசிலா குரல்களில். ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷவாணி
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்ணி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

நேற்றும் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேக்குறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

எனக்கும் என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 to 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து 1:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன்.

0: அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், ஸோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், ஸோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். ஸோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் எனக்கு குமரி எஃப்எம் 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். ஸோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வரம் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளில என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

குழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள்

காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். முதலில் எந்தோ பிரேமதோனு என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம், ராகம் பகுதாரி, ஆதி தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா ராகம் சிம்மேந்திர மத்தியமம் மிஸ்ரச்சாப்பு தாளம் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

அரங்கிசையில் இனி நிர்குணாச்சிரே என தொடங்கும் சந்த கோர கும்பர் பஜன் ராகம் சுத்த சாரங்கி ஏகத்தாளம்.

0: அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞாந்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் 100 கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நேயர்கள் 25-310-27 மற்றும் 25-310-28 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். மதுரையின் முன் இணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 25-310-27 மற்றும் 25-310-28.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்வது யார்?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்மா.
0: வணக்கம் அம்மா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: எனக்கு மகாநதி படத்துல வந்து ஸ்ரீரங்கநாதன் அந்த பாட்டு ஆரம்பிக்க, அந்த பாட்டையும் எனக்கு போட்டிருந்தேன். அந்த பாட்டில் வந்து சோபனா பாடியிருப்பாங்க, அழகா நல்ல அருமையா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மதுரை வானொலியில கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன்.
0: அனைவருமே இந்த பாடல் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.

நீயும் அவனும் ஃப்ரெண்டும்ப, ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லைம்ப, மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்லை கேட்ட ஆஃப் லேட், இதுதான் ட்ரெண்டும்ப. பாதி வாழ்க்கை போனுக்குள்ள, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள, நீ போடுற சீனு ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல, நம்மல இஎம்ஐல, நம்மல இஎம்ஐல. கார் இஎம்ஐ, போனி இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, சட்டி கூட எண்டுல, ஆனா ஒண்ணுடா வேலை என்ன கண்ணுடா, சுத்தி நூறு பொண்ணுடா, மாமா வேலை கண்ணுடா. ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்

0: இன்ன மயில.
1: ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.
2: நேரம் 10:19. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேயர்கள் வந்து என்ன நம்பரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மதுரையின் முன்னிணைப்பான 0452 452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

உலகினை விற்று நிலவு லோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வானம் வாங்கலாம், கவலையை விற்று

0: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: பின்னை முட்டும் வான் புகழோடு வான் அழகில் வர்ணகாலம் படைக்கும் எங்கள் மகத்தான மதுரை வானொலிக்கு இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். இணையத்தில் எல்லாருமே நிலையத்தில் எல்லாரும் நலம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஐயா இளையராஜாவோட இசையில வந்த பொன்மன செல்வன் படத்துல இருந்து நான் பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கேட்டு மகிழலாம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

0: 9:29 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேயர்கள் 25:310-27 மற்றும் 25:310-28 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு. இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்வது யார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம் நிகழ்ச்சியில மதியில ரொம்ப சிறப்பா புதுப்பொழிவுடன் போயிட்டு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பாடல் போடலாம்?
1: கேட்கலாமா? அதனால சந்திரமுகி படத்தில்

0: 6:35 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம் அம்மா. இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பிடித்த பாட்டு அப்படின்னா எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரை மறி குழந்தை வாசம்.
0: அப்ப மதுரையே இப்ப மணக்க போகுது அந்த பாடலை கேட்டு.
1: இணைப்புக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க ஐயா? வணக்கம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: 10:45 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து யார், எங்கிருந்து நம்மளுக்கு நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: மதுரை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்வது யார்?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம். மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் நிலையத்தில் அனைவரும் நலம். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: மேடம் எனக்கு கொடி பறக்குது பாடத்துல இருந்து செயலே எட்டும் பெண்ணுக்கோரும் வாசம் உண்டு இந்த பாடல். மதுரை பண்பலை அனைத்து நேர்வுகளுக்காகவும் இந்த பாடல்.
0: அனைவருக்கும்
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரிய
0: காலை வணக்கம் ஐயா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: நம்ம கனவே கலையாத படத்துல இருந்து பூசு மஞ்சள் பூசு ஆசைப்பாட்டு இனிமையான புள்ள ஒளி இருக்கும். அன்புடன்
0: கண்டிப்பா கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி. வணக்கம்.

இணைந்திருந்தோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாடி லட்சுமி பிரியா. நாள்தோறும் ஒளிபரப்பாகக்கூடிய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 310 27 என்ற எண்ணிலும், 25 310 28 என்ற எண்ணிலும், மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 10-2 ஒளிபரப்பாகக்கூடிய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா்.

0: நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. இனி கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

இனி இப்பாடல் ஒலிக்கிறது நிலவே நிலவே சரிகம பதனி பாடு. இந்த பாடலை பாடியவர்கள் சித்ரா, ஹரிஹரன் மற்றும் பரணி. பாடல் ஒலிக்கிறது பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

11:14 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. அனுராதா ஸ்ரீராம் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

கன்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. சிற்பி இசையில் பழனி பாரதி வரிகளில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

6 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்கள் குரலில் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து.

மனமகிழும் பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா குரல்களில் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டது பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 12 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.

இன்று பிற்பகல் 2:15 மதுரை தென்றல். இதில் திரைப்பட பாடல்கள் கேட்டு மகிழலாம். ஆறு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:10 ஒரு பட பாடல்களாக ரயில் பயணங்களில் பாடல் கேட்டு மகிழலாம்.

7:25 பண்ணை செய்தி, அதைத் தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகத்தில் முதலாவதாக இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம். இரண்டாவதாக வேளாண் பழமொழி சிந்தனை. மூன்றாவதாக விடை பெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8:30 இசை மஞ்சரி. இரவு 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ். இரவு 9:30 நட்சத்திர நாதங்கள் கேட்டு மகிழலாம். இதில் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். இரவு 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இதுவரை சங்கீத சாரலில் கே தாரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

101.1 சென்னை எஃப்எம் கோல்டில் திருவாத ஊரர் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள். திருவாத ஊரர் இசைப்பேருரை 101.1.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள

0: அவர் கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்ட நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென V3, டென V4 அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம், எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இது வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்க முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது

0: செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் இ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை முதல் 19 வரை காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள். SN சுப்பிரமணியம் இயற்றிய பாடல். K. பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர் சுனந்தா ராமதாஸ்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்கிறது விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 1:30 நொடி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா, மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அடல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதற்கு
1: அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால்

0: உலக வங்கியின் நிதி ஒப்புதலை
1: பெற்று
2: அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள்.
0: நீர்வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த
3: திட்டம் ஜல்சக்தி
0: அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதி ஏற்கனவே உலக வங்கியின் கடனாக அளித்துள்ளது.
4: திட்டமிட்டுள்ளது.
0: ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம்,
2: அடிப்படையாக
0: கொண்டு மத்திய அரசு அடல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது.
5: இனி தொடர்கிறது ஒரு திரை இசை பாடல்.
6: யான காது கிழிஞ்சு போச்சு,
7: தழுத மூக்கு உடஞ்சு போச்சு,
8: அந்த கண்ணு அழிஞ்சு போச்சு,
9: குரங்கு மல்லு உடஞ்சு போச்சு,
10: தொப்ப தரையில உருண்டி போச்சு,
11: சென்னா பண்ணி செதஞ்சு போச்சு.
12: ஒரே பண்டில் உன் கழுத்தை உடைச்சாமலே பார்க்காமல ஒரே

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இனி தொடர்கிறது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
6: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Excitement is building among the Indian diaspora in the Netherlands as Prime Minister Narendra Modi prepares to address the community this afternoon during his official visit. Thousands of Indian community members are expected to attend what organizers are calling a historic address. The event will be a highlight of the Prime Minister's trip to the country. Prime Minister Modi reached the Netherlands late last night to a warm reception. Members of the Indian community, representing different age groups, regions and faiths, gathered to welcome him with traditional dance and musical performances. The venue echoed with chants of Modi Modi and Vande Mataram as he arrived.
7: Modi Modi Modi Modi Modi Modi Modi ji Bharat Vande Mataram.
6: The community event is expected to focus on India-Netherlands ties, the role of the diaspora, and India's global outreach. Indian Army Chief General Upin Dwivedi today said that Pakistan must stop harboring terrorists and operating against India. Speaking at Sena Samvad in New Delhi, Mr. Dwivedi said that if Pakistan continues these activities against India, then they will have to decide whether Pakistan wants to be a part of geography or history.

0: transition from a monarchy to becoming the 22nd state of India in 1975. Vice President C.P. Radhakrishnan will undertake his first visit to Sikkim today after assuming office. He will attend the Statehood Day celebrations in Gangtok. During the event, the Vice President will also launch and lay foundation stone of multiple donor projects. The Prime Minister and Union Home Minister extended greetings to the people of Sikkim on their Statehood Day. The West Bengal government has ordered re-verification of all caste certificates issued since 2011. Officials say questions have been raised about the authenticity and validity of these documents over the past 14 years. Subdivisional officers and district-level officials will now scrutinize every certificate. If any are found to have been issued based on false information or irregularities, they will be cancelled under the law. A Delhi court has granted bail to businessman Robert Vadra in a money laundering case linked to a 2008 land deal in Gurugram's Shikohpur village. The matter has now been listed for further hearing on 10th of July. Vadra appeared before the Rouse Avenue court in compliance with the summons issued to him after the court had taken cognizance of the Enforcement Directorate's prosecution complaint filed under the Prevention of Money Laundering Act. The case relates to alleged irregularities in a land transaction involving 3.53 acres of land. In Andhra Pradesh, six women daily wage workers died after a speeding tipper lorry rammed into a group of labourers in Kakinada district this morning. The accident occurred near Kovuru Bridge in Kakinada rural mandal when the workers were crossing the road to reach a work site. Expressing shock over the incident, Deputy Chief Minister K. Pawan Kalyan said the state government will provide compensation of 4 lakh rupees to the families of the deceased. He also instructed officials to implement safety measures at employment guarantee work sites located near highways and busy roads. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face Malaysian shuttlers Nuruzzuddin and Ghosh Zefei in semi-finals of Thailand Open in Bangkok today. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans in Kolkata this evening at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி தொண்ணூறு ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் விவேக். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். சென்னை பல்கலைக்கழகமில் முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. இந்த 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் என் தாத்தா பாட்டிக்கெலாம் கூட இந்த ரேடியோ கேட்டு தான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்கள் பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்கே அப்படின்னு தேடும்போது தான் ஏஆரில் ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமாக நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறைன்னு இருக்குல்ல, அது எல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவி தான் இசை அப்படின்னு சொல்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம்தான்.

0: கிராமப்புற இசைகளாகட்டும் பக்தி இசைகளாகட்டும் அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்களில் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள் பழைய பொருட்கள் இன்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர்களுடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள் முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள் ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். என் பெயர் பாரதி, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையிலிருந்து வருகிறேன். அகில இந்திய வானொலி 90 ஆண்டு கால பயணத்தை நீங்கள் கேட்ட தலைப்புகளை அடிக்கடி உங்கள் முன் வந்து போகும் அளவில் இந்த வானொலி கொடுக்கிறது. எனக்கு ஒரு ஆர்வம், எஃப்எம் என்பது என்னுடைய பாட்டி தாத்தா காலங்களில் இருந்தது. எஃப்எம் என்பது ஒரு அழகான அற்புதமான ஒரு கலை. அதை வந்து என் பாட்டி தாத்தா கூப்பிடுவாங்க, வா கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கேட்கவே மாட்டேன். அவங்க கூப்பிடும் போது கேட்காத போது, இப்போ அந்த பாட்டு அப்படின்னு சொன்னாலே, தோ இதோ உங்களுக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல கேட்பாங்க. அந்த பாட்டு கேட்கணும்னு நினைச்சும் போது அந்த பாடல் என் கண் முன்னே நானே போய் டான்ஸ் ஆடுவேன், அப்படி அளவுக்கு அந்த எஃப்எம் கொடுத்துச்சு. நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது கூட எனக்கு இந்த எஃப்எம்ல போட்டு அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு உற்சாகம். இப்படிப்பட்ட எஃப்எம்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னா, எஃப்எம்க்கு ஒரு கவிதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்ட்டு. அன்று வயலும் வாழ்வும் பாடியது பசுமை புரட்சி, உழவனின் காதுக்குள் ஊற்றியது உரத்தின் ரகசியம். இன்று வானிலை மாற்றத்தை விரல் நுனியில் சொல்லியது, இயற்கை விவசாயம் வழிகாட்டியது. என்னன்னா, ஒரு விவசாயத்தை ஒரு எஃப்எம் மூலமா கேட்டு பயனுற்ற காலம் அது. இன்று ஒரு மருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கிட்டு அதை உரமா தயாரிக்கும் போது அந்த மருந்து வேலை செய்யாமல் போயிடுது. அதே எஃப்எம் மூலமா ஒரு உரத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம், மறுநாளே கூட அதனுடைய தெளிவோ ஒரு மேம்பாடோ எங்களுக்கு தென்படுது. இப்படி பற்பல செயல்களால் எங்களுக்கு எஃப்எம் வந்து மேற்கொண்டு இருக்கு. இந்த உரம் மட்டுமல்லாமல் ஒரு டாக்டரோ அணுகுமுறையோ பரவாயில்ல, ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல பேசுவார். அவர் பேசின ஒரு வார்த்தையோ ஒரு மருந்தோ சரி, நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பல உபயோகக்கூடிய ஒரு மருந்தாக இருந்திருக்கு. இப்போ நாங்கள் கால் வலியோ ஒரு கை வலியோ ஒரு நோயோ எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. எஃப்எம்ல கேட்டு அந்த மருந்தை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தெம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே விளையாட்டை எடுத்துக்கோனா, ஒரு வர்ணன குரல் மைதானத்தை காட்டக்கூடிய அளவுக்கு எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் எனக்கு காய்ச்சல் கறந்த ஒரு பேராசியா இந்த

0: எஃப்எம்னு நினைச்சுக்கிறேன். கடைசியா காற்றில் கறந்த இதயத்தின் நிறைத்த ஆகாச வாணியோ இன்றும் பல நாலாண்டுகளாக இல்லாமல் 400 ஆண்டுகளாக அல்லாமல் 900 அல்லாமல் 900 மாற்ற வேண்டும், 100 ஆண்டுகள் இல்லாமல் 1000 கணக்காக மாற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துகிறேன்.
1: வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையிலிருந்து நான் மணிமொழி. காற்றலைகளின் வழி கவிதை பாடி காலத்தின் சுவடுகளை காற்றில் செதுக்கிய நம் அகில இந்திய வானொலிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதலில் 9 தசாப்தங்களாக ஒரு கருவி என்பதை தாண்டி நம் ஒவ்வொருவர் வீட்டு உறுப்பினராகவே மாறிப்போனது வானொலி. அன்று கிராமத்து திண்ணைகளில் முதியவர்களை கூட்டியதாகட்டும், இன்று நவீன டிஜிட்டல் யுகத்தில் இளைஞர்களை ஈர்ப்பதாகட்டும், எல்லா வேலைகளையும் செய்கிறது அந்த வானொலி. வானொலி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் ஈடு இணையற்ற திரையிசை பாடல்கள். அதிகாலை பொழுதில் மங்கள இசையோடு தொடங்கும் அந்த பக்தி பாடல்கள் நம் வீடுகளை கோவில்களாக மாற்றின. உழைப்பின் களைப்பை மறக்க செய்யும் மதிய நேர பாடல்களும் உறக்கத்திற்கு வழிநடத்தும் இரவு நேர மெல்லிசைகளும் நம் வாழ்வியலோடு கலந்தவை. இப்பொழுது ஒரு பாடல் என்று அறிவிப்பாளர் சொல்லும் அந்த நடையே அழகு தமிழ் உச்சரி. பாடலுக்கு முன்பே ஒரு கவிதை சூழலை நமக்குள் உருவாக்கும் அந்த நடை. யோசித்து பாருங்களேன், கண்ணுக்கு புலப்படாத ஒளியில் கருத்து புலப்படும் உலகை காட்டியது நம் வானொலி. இது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, இது உணர்வுகளின் சங்கமம். வயலும் வாழ்வும் செய்திகள் நாடகங்கள் என அறிவையும் ரசனையையும் சரிவிகிதத்தில் வழங்கிய தலமே வானொலி. தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக, பயணங்களில் ஒரு வழிகாட்டியாக, இயற்கை பேரிடர் காலங்களில் ஒரு பாதுகாவலனாக திகழ்ந்தது நம் வானொலி. நேர்களே, தொழில்நுட்பங்கள் எத்தனையோ மாறினாலும் திருகி அலைவரிசையை தேடும் சுகமே தனிதான். 90 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டை நோக்கி நடைபோடும் அகில இந்திய வானொலி இன்னும் பல தலைமுறைகளுக்கு தமிழின் அழகையும் இசையின் மேன்மையும் எடுத்து செல்லட்டும். வாழ்க வானொலி, வளர்க அதன் இசைப்பணி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில் சின்னதாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆர்வமாக நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பற்றி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்குற நிகழ்ச்சியாக மியூசிக். அந்த காலத்து பாட்டுலேருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமாக வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்தில் ஒரு ஏஐ சோர்ஸாக வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போது ஜிஎஸ்டி பற்றி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பற்றி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்னுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு, நாங்கள் கேட்குற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக், நான் சென்னை ரெடில்ஸ்லேருந்து வரேன். நான் வானொலி கேட்க ஆரம்பித்தது சின்ன வயசுல இருந்து தான். நான் அப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த கிராமம், ரொம்ப உள்ளே இருக்கும். அப்போ வந்துட்டு பெருசாக டிவிலாம் கிடையாது. எங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கனாலே வானொலி கேட்கறது மட்டும்தான். நான் கொஞ்ச நேரம் நண்பர்கள் கூட விளையாடுவேன், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கூட உட்காந்து வானொலி கேட்பேன். அவங்க கேட்கும்போது நானும் ஒரு சில நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருப்பேன். அதில் அவங்க வந்து விவசாயம் சார்ந்த சில நிகழ்ச்சிகள் கேட்பாங்க. அதை கேட்டு முக்கியமாக தாத்தா பார்த்தீங்கன்னா அதை குறிப்பெடுத்து அதில் என்ன செயல்முறைகள் சொல்கிறாங்களோ அதே செயல்முறைகளை அடுத்த நாளே உட்காந்து செஞ்சு அதுக்காக வேலையை மனக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி நானும் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதில் நிறையா பயன்பெற்றிருக்காங்க. அந்த விதத்தில் அகில இந்திய வானொலிக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது, தெரியாத தகவல்கள் கூட அவங்களுக்கு சுலபமாக தெரியுது. ஒரு வேளாண் தகவல் தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறத வானொலி மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய விவசாயிகளுக்கு அது ரொம்ப பயனாக இருக்குது. முக்கியமாக அதில் என்னோடய குடும்பமும் பயன்பெற்றிருக்கு அப்படின்றத ரொம்ப சந்தோஷம்.

0: சந்தோஷமாக நான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த வேளாண் செய்திகள்லாம் நானும் கேட்டதுனால எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது, நம்ம ஏன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு எண்ணம் என் மைண்டில் வந்தனால நான் ஸ்கூல் முடித்த உடனே நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் போய் சேர்ந்தேன். சேர்ந்து வெற்றிகரமாக 3 ஆண்டுகளை பயின்று முடித்தேன். இந்த வானொலியில் நான் கேட்ட நிறைய தகவல்கள் எனக்கு அந்த இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ரோக்ராம்லாம், அதில் முக்கியமானு சொல்ல போனோம்னா ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த நிகழ்ச்சியை நான் கேட்பேன். அதில் கேட்கும்போது நிறைய தகவல்கள், பிரதமரோட புது ஸ்கீமாக இருக்கட்டும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் பற்றி இருக்கட்டும், நிறைய பொது அறிவு சார்ந்த நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்கள், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டனால என்னோட எக்ஸாமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி அப்படின்றது பெரிய சேவையை பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு என்னோட பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வானொலியில் பேச இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, பேசுங்க தோழா சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என் வாய்ஸ் வந்து வானொலியில் கேட்குறேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ வானொலி அப்படின்றது என்றைக்குமே அழியாத ஒன்று. இந்த 90 ஆண்டுகள் வெற்றி வந்து 900 ஆண்டுகளாகவும் அதையும் தாண்டி 1000 ஆண்டுகளும் கடந்து போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த வானொலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சரி, இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த அகில இந்திய வானொலியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த அகில இந்திய வானொலி இந்த 90 ஆண்டுகளை கடந்திருக்குமுன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட உழைப்பும் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலிக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: வணக்கம், என் பேர் பிரவீன். எனக்கு மிக முக்கியமாக கொரோனா காலத்தில் வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருக்காது, எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி ஒன்று இருக்கும். அந்த வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை என்னுடைய தாத்தா நாள் முழுக்க நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். என்னுடைய பாட்டி என் தாத்தா எப்போ எந்திரிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாட்டியோட நிகழ்ச்சி வானொலியில் போட்ட உடனே பாட்டி தாத்தாவை எழுப்பிட்டு உக்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வானொலி கேட்பாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து வானொலி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது ஃபோக் மியூசிக் முதலிய நிகழ்ச்சிகளை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அம்மா உங்களுடன் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் உழவன் உலகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் விரும்பி கேட்பாங்க. அவங்களோட நானும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் வானொலியில் வரும் சிறிய சிறிய விழிப்புணர்வு நாடகங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம். என்னுடைய அப்பா கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்பாரு. இப்படி என்னுடைய இளமை பருவத்திலும் கொரோனா காலத்திலும் ஏன் இன்றைக்கும் எனக்கு பயனுள்ளதான பொழுதுபோக்காக வானொலி இருக்குது. தற்போது 90 ஆண்டுகளை கடந்திருக்கு அகில இந்திய வானொலி நிலையம். அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா கவி பொன்முத்து. நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சென்னைக்கு வந்து புதுசு தான். நான் வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்தால் நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து வானொலினா நம்மளுக்கு சிறு வயதில் வந்து தெரியும், ஒரு டீ கடைகளில் அப்புறம் யாராச்சும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் அந்த ரேடியோ இருக்கும். அதை வந்து என்னென்னா செய்திகள் வரும், முதல்வர் பேசுகிறாங்க, பிரதம மந்திரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் உடனுக்குடனே வரும். அப்புறம் வந்து பாடல்கள் வரும், நம்ம அதை கேட்டிருக்கிறோம், பிறர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம வந்து அது இடத்துல போய் பேசணும் அப்படின்னு. ஆனால் நான் சென்னைக்கு வந்து நான் உலகத்தமிழ் படிக்கும்போது முதல் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, விவாத மேடை கிடச்சிச்சு. விவாத மேடை நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு ரெண்டு பேர் இருந்து விவாதங்கள் பயங்கரமாக போச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா வானொலி நிலையத்தை 90 ஆண்டுகள் கடந்து புகழ் பெற்று வந்துகிட்டு இருக்குது. இன்று நான் வினாடி வினா போட்டிக்கு வந்து நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு 2வது முறையும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. நான் நைட்டு இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து வானொலி நிலையத்தில் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வானொலி நிலையத்தில் பேச போகிறேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு இதாக சொன்னாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வானொலி நிலையம் தெரியுது, ஆனால் இப்போ கேட்கறதுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. இது வந்து ஒரு அவசரமான உலகம், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைதியான சூழலில் வந்து ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது வானொலியில் வந்து கேட்கறது வந்து ஒரு மிக இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வினாடி வினாடில் வந்து நல்ல நல்ல கேள்விகள்லாம் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்டுச்சு. அதில் வந்து நாங்கள் அதை பதில் சொல்கிறதுல எங்களுக்கு நிறைய அனுபவங்களும் இருந்துச்சு. இதில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து நடுவர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக

0: இருந்துச்சு. இதே மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த 90 கொண்டாடுறாங்க, இது இனி போக போக வானொலி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வானொலி நிலையத்தில் வந்து நடக்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு வளரும், தெரியாத வந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து லிசன் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.
1: நான் ஹரிஸ்ரீ. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் வந்துட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்தில் தான் எஃப்எம் அதிகமாக கேட்போம். ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கலந்துக்கிட்டேன். அதுலேருந்து வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ரேடியோ எப்படி இருக்கும், இந்த ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்து இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது என்னென்னா நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான். ஆல் இண்டியா ரேடியோ வந்து இது எஃபிஷியண்ட்டாக பண்ணி இந்த நாலேஜ் வந்து பீப்புளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல் இண்டியா ரேடியோவில். அது இல்லாமல் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன். ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம் கேட்போம். அது இல்லாமல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறனால இது வந்து பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புதுசாகவும் இருக்கு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க ஒரு எஃப்எம்லேருந்து. நான் வந்து எப்படின்னா சின்ன வயசில் வந்துட்டு இந்த பட்டன் ஃபோன்லாம் நம்மளுக்கு வந்து அப்போ இருக்கும். பட்டன் ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற பேசிக் இது மியூசிக் கேட்குறது என்னென்னா எஃப்எம் தான். நான் வந்து எஃப்எம்ல கேட்டு அதுலேருந்து கொஞ்சம் பிடிக்கும். அந்த சின்ன வயசுலேருந்து அந்த எஃப்எம் கேட்டு கேட்டு எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், இன்ஃபர்மேட்டிவாக நிறைய சொல்லுவாங்க.
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து டி கே பத்மநாபன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோடு தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போது சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யார், பாடலுடைய இசையமைப்பாளர் யார், பாடலை பாடியது யார், எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமருத்து ஆணி போல் பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்துலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரித்தே பார்க்க முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பெயர் யமுனா. நான் சென்னையிலேருந்து வரேன். வானொலி நிலையம் வந்துட்டு ஒரு 90 இயர்ஸாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க பீப்புள்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்துட்டு அவேர்னஸ் இல்லை எஃப்எம் பற்றி. பட் வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு அது எல்லாமே ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மோஸ்ட்டாக எஃப்எம் வந்துட்டு கிராம சைடில் கேட்டிருக்கேன். என் பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க, அவங்க அந்த காலத்தில் மோஸ்ட்டாக இப்போவுமே எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்டாக அவங்களோட ஜென்ரேஷனில் ஃபுல்லாகவே எஃப்எம் தான் இருக்கும். இப்போவுமே அவங்க அதை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குவிஸ் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் இருக்கு எஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசிவசங்கரன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழர் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். வானொலியில் இது என்னோட முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு வினாடி வினா போட்டிக்காக வந்திருக்காரு. அவரோட ஒரு பார்வையாளராக நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவை சுற்றி பார்த்துட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ திரும்ப நான் அதே வானொலி நிலையத்தில் ஒரு போட்டிக்காக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், வானொலி தொடங்கி 90ஆம் ஆண்டு சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக இருந்ததுங்கிறது வானொலி தான். அதுவும் கிராமப்புறங்களில் ரொம்ப அரிதாக தான் இருந்தது. ஒரு 4-5 வீடுகளுக்கு ஒன்று, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்துக்கே ஒரே ஒரு வானொலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த பாடல் போடுற நேரம், இல்லை ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஏதாவது கருத்துக்கள், இல்லை யாராவது தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றா கூடி அங்கே இருந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நான் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு நிறுவனமாக தான் ஆல் இந்தியா ரேடியோ இருந்துட்டு வருது. அதோட 90ஆவது பிறந்தநாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட இப்போ இருக்கிற பசங்கக்கிட்டேயோ இல்லை மாணவர்கள்கிட்டேயோ வானொலி பரவலாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெறும் ஒலி மட்டும் இல்லாமல் ஒலியும் ஒலியும் கடந்து எப்போ நிகழ்ச்சிகள் தொடங்க ஆரம்பிச்சதோ, எப்போ வானொலியிலிருந்து தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுனுச்சோ, அப்பத்திலருந்தே மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வானொலி பயன்பாடுங்கிறது குறைஞ்சி வந்துருச்சு. இருந்தாலும் பழசம் மறக்காத நிறைய பேர், இன்னும் இளம் தலைமுறையினரும் நிறைய பேர் தொடர்ந்து வானொலியை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் போடுறாங்க, அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறதுனா ஹலோ டாக்டருங்கிறதுல ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த விளங்கின டாக்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டு மக்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்போ இளைய தலைமுறையர்கிட்ட இந்த வானொலியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க வானொலியிலிருந்து. இதன் மூலயமா கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு வானொலியில் பேசுறதுக்கான வாய்ப்பு தந்து அவங்க கிட்ட விவாதம், கேள்வி அறிவு, இல்லை ஏதாவது ஒரு இலக்கியம் சார்ந்தோ இலக்கணம் சார்ந்தோ, அவங்களோட பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகளை வச்சு அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதனால் நிறைய மாணவர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க புதுசு புதுசாக கொண்டுட்டு வந்திருக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்கள் இதில் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறதை பார்த்துட்டு இளைய தலைமுறைகிட்ட பரவிட்டு இருக்கு. இதை கேட்கறதுனால அவங்களோட அறிவும் வளருது, அதோட வானொலியோட பயன்பாடும் கூடிட்டு வருது. இதை எல்லாரும் தொடர்ந்து கேட்டு பயன்படணும்னு வாழ்த்துறேன். நன்றி.
2: ஹாய், வணக்கம். என் பேர் திவாகர், நான் கொளத்தூர்லேருந்து வரேன். ஸோ நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சப்கான்ஷியஸாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ வந்து தகவல் ஃப்ளட் ஆகுதோ இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராப் ஆகும். எப்பயுமே கிளாஸில் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க பசங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோ ஆகிடும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கையில் அந்த ஃபோனில் வந்து நமக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப நம்ம சிஸ்டம்குள்ளே ஓவர் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு கரெக்டான ரேட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தது எஃப்எம். ஜென்ரலாக எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு வரும். இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பாட்டு வரும். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஒரு கரெக்டான ஃப்ளோவில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு எஃப்எம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்டால். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து இன்னும் ப்ராப்பராக எஃப்எம் கொடுத்துட்ருக்காங்க ஆகாஷ்வாணி. பேக் டு ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். நிறைய நேரங்களில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் அ பார்ட் டைம் டிரைவர். அட் தட் டைம் நிறையா இரவுகள், நிறைய தனியான வண்டி ஓட்டின டைமில், ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு நல்ல கம்பெனியாக எனக்கு வந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 அது வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும். அந்த விதத்தில் ஒரு நன்றி. உங்களோட சேவையை வந்து தொடர்ந்து 90

0: இயர்ஸை தாண்டி இன்னொன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆன் த 90th இயர் ஐ கங்க்ராச்சுலேட் தெம் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் த ரைட் இன்ஃபர்மேஷன் அட் த ரைட் ஃப்ளோ, ஃபார் நாட் லெட்டிங் அஸ் ஓவர் ஃப்ளோட் வித் இன்ஃபர்மேஷன். நன்றி.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் பல்ராம், சுஜித், சுரேசன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.
1: குட் மார்னிங் மேடம். வா மோகனா, தூரல எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு மேடம். ஜோ, இவங்கதான் மேடம்.
2: காட் பிளஸ் யூ மேடம்.
1: யார் இவரு? பாவம், இவரு கண்ணு தெரியாது. நாங்க டூர் போயிருந்தப்போ நாங்க வந்து ட்ரெயின்ல ரொம்ப நல்லா பாடி பிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நான் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் முகத்தை பாருங்களேன்.
0: அமர்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அமர்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம்.
3: வானொலிக்கு 90.
4: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
5: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் ஆட்டத்திற்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், ஒடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதை

0: பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராம பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத்தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும், இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் CBSE 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26 முதல் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என CBSE தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19 முதல் 22 வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தில் நான்காவது தினம்

0: மாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 மணி வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேகக்கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிக்கட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென்சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர்செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாசிக் ரொமேனியா செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரான்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது குட்டி புலி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் கௌசிகி சக்கரபோத்தி மற்றும் பத்மலதா.

நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் இனி பாடல் ஒலிக்கிறது கோ திரைப்படத்திலிருந்து.

பிறை கானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுவூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுவட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால்

0: காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

0: மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.
1: திரளும் வந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழ விடாமல் பண்ணுவதும், வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264, அதிகாரம் தவம்.
1: திரளும் வந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழ விடாமல் பண்ணுவதும், வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264, அதிகாரம் தவம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மதுரத்தென்றல். இசைக்கும் முதல் பாடல் டூயட் படத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 5:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். இசைக்கும் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:55 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசைக்கும் நிறைவான பாடல் மதுர தென்றலில் இதோ ஜோடி திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்மலை 6 மணி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அது நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள். அதில் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி. என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பெரியசாமி தூரன் பாடல்கள் கேட்கலாம். 8:45 கேலக்சி அண்ட் பியாண்ட் ஆங்கில நிகழ்ச்சி பகுதி 1 கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர நாதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். பண்டிட் கைவல்யா குமார் கௌரவ் கயால் இசை. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 11 பத்திற்கு எமது ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை இன்று தொடரவிருக்கும் அதன் நிகழ்ச்சியும் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. இனிய

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னா, ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நாங்கொட்டவா நான் பார்த்த பூவே நீ அழவா நையாண்டு மேடம் நான் கொட்டவா நான் பார்த்த பூவே.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தீர்கள். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்

0: உள்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26 வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17 முதல் மே 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128 மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுர தென்றல். தென்றலில் மிதக்க வரும் முதல் பாடலாக கேட்கலாம்

நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு ஈடு ரசிதா. துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா. நன்றி நேயர்களே. தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.

0: என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 நாள் முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஹலோ,
7: ஹலோ,
6: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 018 மற்றும் 21 00 282 இந்த 2 எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?

நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:04 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், மனோ ஜானகி ஆகியோரின் குரலில்.

என்ன பேரு? அக்கம் பக்கம் பார்த்து ரியக்கா யக்கா வாக்கா, விக்காத ஒரு பூவ முக்கா முழம் தாக்கா. அக்கம் பக்கம் பார்த்து ரியக்கா யக்கா வாக்கா, விக்காத ஒரு பூவ முக்கா முழம் தாக்கா.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு போட்டு 25310018 மற்றும் 21002822 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: நிறைவு பெற்றது மதுரத்தின் செல். தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.
3: தொடர்கிறது நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா.
4: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட

ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை

0: அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியில் இருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா. நேரம் 7:14:55. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இருநாடு

0: உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும், பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில், பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும், உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட், பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும், உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22 மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும்

0: இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
1: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோஷர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கு, ஆக்டிவாக இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாக்கித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பண்ணை செய்தி கேட்கும் முன்
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க

0: தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்துதர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமல் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளின் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். விண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். அதாவது தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணில் இருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்கச் செய்யலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மர இலை கழிவிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறையாக திறந்த வெளியில் 4 அடி அகலம் மற்றும் தேவையான நீளத்திற்கு 2 வரிசையில் செங்கல்களை அடுக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மேல் நெகிழித்தாளை விரித்து கொள்ளவும். இதில் 1 முதல் 1.5 அடி உயரத்திற்கு காய்ந்த தூளாக்கப்பட்ட இலை கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் ஆகியவற்றை சம அளவில் அடுக்கு அடுக்காக பரப்பிவிட வேண்டும். 15 நாட்கள் கழித்து பாதி மக்கிய நிலையில் 1 அடி நீளத்திற்கு 1 கிலோ மண்புழுக்கள் என்ற வீதம் விட்டு வைக்கோல் மூலம் குவியலை மூட வேண்டும். குவியல்களில் 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். இந்த முறையில் 60 நாட்களில் மக்கிய மண்புழு உரம் தயாராகிவிடும். நன்கு மக்கிய மண்புழு உரத்தினை சலித்து ஏக்கருக்கு 2.5 டன் அடி உரமாக பயன்படுத்தலாம். பாரம்பரிய முறையில் உரத் தயாரிப்பு முறைகளை விட இந்த வகை உரம் மிகுந்த பலன் அளிக்கும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 7:30. தொடர்வது உழவர் உலகம். தொடர்வது
2: உழவர் உலகம்.

0: இன்றைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம் என்பது குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உரச் செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரமே சிறப்பு என விவசாயிகளை இயற்கை உரத்தை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை உரம் தயாரிக்க பயிற்சி எடுத்து உரம் தயாரித்து இயற்கை விவசாயமும் செய்து நல்ல மகசூல் எடுத்து தான் தயாரித்த இயற்கை உரத்தை பிற விவசாயிகளுக்கும் விநியோகம் செய்து பொருளாதார மேம்பாடு அடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அவரது அனுபவங்களை நம்முடன் இதோ பகிர்ந்து கொள்கிறார்.
1: நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், அப்புறம் மீனமிலம், இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இருக்க இடுப்பொருட்களை வச்சு அதை நம்ம தயாரித்து அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பூச்சிக்கொல்லிகளையோ இந்த மாதிரி நம்ம உரத்தை தேடி எங்கேயுமே போக வேணாம். நம்மளோட தோட்டத்தில் ஆடு மாடு கோழி வச்சுருந்தா அதில் வர கழிவுகளை எடுத்து நம்ம உரமாக வந்துட்டு தயாரித்து அதை பயன்படுத்தலாம். ஸோ அதை பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கும் நஞ்சில்லாத உணவும் கிடைக்கும், நம்ம அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நஞ்சில்லாத உணவையும் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போ நாங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சகாவியா பண்ணுறோம், மீனமிலம், ஜீவாமிர்தம், அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வெல்த் ஆக்கி பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் நாங்கள் மண்புழு உரமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தோட்டத்தில் வர கழிவுகள் எல்லாத்தையும், அது போக மாடு முதல்ல வச்சுருந்தோம், இப்போ வந்து எங்களால் மாடை பராமரிக்க முடியாத காரணத்தால் சாணிகள் வந்து நாங்கள் வெளியே வாங்குகிறோம். என்ன பொருள்னாலும் விவசாயிகிட்ட இருந்து சாணியோ நம்மளுக்கு பஞ்சகாவியை தயாரிக்கிறோன்னா அதோட கோமியமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குறப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் கூட்டுறோம். இப்போ சாணி வேணும், ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா எனக்கு 2500 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த விவசாயியோட அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கூட்டுறோம், இதே இதில் என்னோடய வாழ்வாதாரமும் வந்துட்டு நான் கூட்டிக்கிறேன். அப்போ அந்த சாணியை வந்து நான் மதிப்பு கூட்டல் பண்ணி அதில் எங்களோட தோட்டத்தில் வர கழிவுகள், எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற கழிவுகள், அது போக எங்கள் நிலக்கோட்டை பக்கத்தில் வந்து பூ ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்க, அங்கே வர பூ கழிவுகள், ரோஜா பூ கழிவுகள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அவங்களே கொண்டு வந்து எங்களோட தோட்டத்தில் கொடுத்துட்றாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் மக்க வச்சு உரமாக வந்துட்டு மாற்றிடுறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப வந்துட்டு ஒரு நல்ல உரம் வந்து கிடைச்சிது. இந்த உரத்தை வச்சு நாங்கள் விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்கோம், மண்புழு உரத்தை வச்சு. அது போக எல்லாருக்கும் நாங்கள் மண்புழு உரத்தை வந்து விநியோகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 2019-20 வந்துட்டு ஒரு இங்கே மதுரையில் வந்துட்டு சிஇடி அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, சென்டர் ஃபார் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டுன்னு, அங்கே வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 45 நாள் பயிற்சி, மினிஸ்ட்ரியிலேருந்து தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 45 நாள் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கேருந்து கிடைச்ச பயிற்சியின் தகவல்கள் மூலமாக அங்கேயும் எங்களுக்கு நிறைய ஆடு கோழியெல்லாம் வளர்க்குறத சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக நான் சிறிய லெவலில் மண்புழு உரம், அது போக நம்ம காந்தி கிராமம், எங்கள் திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமத்தில் எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின பயிற்சி வந்துட்டு, நான் என்ன தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் காந்தி கிராமத்தில் போய் பயிற்சி எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்தி அங்கே போகிறப்ப வந்துட்டு அங்கே இருக்கிற பயிற்சிகளில் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு செய்முறை விளக்கமாக அங்கே உள்ள சயின்டிஸ்ட்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தரப்ப வந்துட்டு அப்போ இதை நம்ம இன்னும் பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது மூலமாக வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதில் வந்து நான் ஒரு கம்பெனியாகவே வச்சு மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு உரமும் வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுலேயே வந்து நான் பயிற்சி வகுப்புகளும் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் படிக்க போன ட்ரைனிங் சென்டர்லேயும் சரி, நம்ம கேவிகேயில் திண்டுக்கல் காந்தி கிராமத்துலேயும் சரி, இந்த மாதிரி மண்புழு பயிற்சிக்கு

அப்படின்னாலும் சரி, அது மாதிரி வேளாண் துறைகள்லையும் சரி, மண்புழு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை வந்து கூப்பிட்டு விவசாயிகளுக்கும் சொல்லித்தர சொல்கிறாங்க. என்கிட்ட நேரடி தொடர்பு மூலமாக காலேஜ்லேயும் வந்துட்டு இப்போ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் படித்த காலேஜ்லேயும் மீனாட்சி காலேஜில் வந்துட்டு அங்கே நிறைய இலை தலைகள் எல்லாம் நிறைய வருது, அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னோட ஹெச்ஓடிங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்து, எங்கள் காலேஜில் இருக்க கழிவுகளெல்லாம் நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டல் பொருளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அங்கேயே நான் போய் பயிற்சி கொடுத்தும், ஹாஸ்டலில் ஒரு யூனிட்டும் ப்ளஸ் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே ஸுவாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெட்டிங்கும் அங்கேயே அமைச்சு கொடுத்து ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது தனியாக இன்னொரு நாள் பயிற்சியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டே அப்போ அங்கே ஒரு பயிற்சி ஹாஸ்டலில் உங்களுக்கு கொடுத்து அந்த உரத்தை எடுத்து அவங்களே விற்றாங்க. பயிற்சி மட்டும் தான் கொடுத்தேன், அவங்க உரத்தை எடுத்து விற்று அவங்க அதில் இருக்க லாபத்தை வந்துட்டு சம்பாரித்து ஓகே இதை நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம், தொழில் முறைகளில் நம்ம போகலான்றதை அந்த மாணவர்களுக்கு வந்து நான் வந்துட்டு கற்றுக் கொடுத்தேன். ஸோ அது மூலமாக இப்போ 2 பேரும் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்புழு உரம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாணி வேணும், ஒரு 10-20 நாள் சாணி. அது போக இயற்கை கழிவுகள், மக்கக்கூடிய கழிவுகள் எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம மக்கக்கூடிய கழிவுகள் எது, இலை தலைகள் எது வேணால் இருக்கலாம், களைகளாக இருக்கலாம், எந்த களைகள் புல்லாக இருக்கலாம், எந்த இலை தலைகளாக கூட இருக்கலாம், எது வேணால் போடலாம், தக்காளி இருக்கலாம். இதில் வந்து அந்த சிட்ரஸ் இதுகளை மட்டும் போடாமல் தவிர்த்துக்கலாம். அதை நம்ம தனியாக வேணும்னா போடலாம், அதுக்கு காலம் ஆகிறது வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுனால இதுக்குள்ளே வந்துட்டு அந்த சிட்ரஸ் ஒலிகளை வந்து நம்ம போட வேணாம். மித்தபடி மக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம போட்டு லேயர் பை லேயராக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சாணியை வச்சு இலை தலைகள் அப்புறம் இது தென்னை உரிமட்டை கழிவுகளையும் வந்து பண்ணுறோம். தென்னை கழிவுகள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நிறைய பேர் வந்து தோட்டங்களில் கழிவுகளை வந்துட்டு தீயரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, அவங்க மூடாக்கு பயன்படுத்தலாம், இல்லை மண்புழு உர பெட்டுகளில் போட்டு அதை நம்ம பண்ணுறப்ப வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு உரமாக வந்து கிடைச்சிடும், மக்கிடும். அப்படி மக்கி உரமாக ஒரு 45 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு உரம் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிடும். அந்த 45 நாளில் வந்துட்டு நம்ம இடையில வந்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், காலையிலையும் சாயங்காலமும் ஊற்றணும். இதே நம்ம மழைக்காலங்களில் வந்து ஒரு நேரம் மட்டும் நம்ம தண்ணிகள் கொடுத்தா போதும். கண்ணாடி பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்கள் அதிலிருந்து எடுத்துட்டு சாணியில் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சாணியை வந்து பயன்படுத்திக்கலாம். மக்கக்கூடிய எந்த கழிவுகளினாலும் நம்ம வந்து அதில் போட்டு நம்ம பண்ணிவிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த சாணியில் உள்ள எந்தவித ஹீட்டோ அந்த இதெல்லாம் தண்ணி டெய்லி விடுறப்ப வந்துட்டு குறைஞ்சிரும். அப்படி பண்ணுறப்ப வந்துட்டு அதில் ஹீட்டு இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் வந்து மண்புழுக்களை விடணும். நிறைய பேர் மண்புழுக்கள் உரம் தயாரிக்கிறாங்க, ஆனால் அதை வந்து நீண்ட காலம் கொண்டு போக முடியலை. இதில் விவசாயிகளே வந்து நான் இப்போ பயிற்சி கொடுப்பேன், பயிற்சி கொடுக்குறதுக்கு மோதும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு பண்ணுவாங்க. அவங்க செய்கிற சிறு தவறுகள் என்னன்னு பார்த்தோன்னா சாணி போட்ட 2-3 நாள்லேயே போய் அவங்க புழுக்களை வந்து அதில் விட்டுருவாங்க. இந்த புழுக்கள் வந்து மேல்மட்ட புழுக்களாக தான் இருப்பாங்க, யூஜிலஸ் யூஜினியா ஐசினியா ஃபோர்டியா இந்த மாதிரி புழுக்களுக்குன்னு சில வகைகள் மேல்மட்ட புழுக்களை வச்சு தான் நம்ம வந்துட்டு மண்புழு உரம் வந்து தயாரிக்க முடியும். 10-20 நாள் அதில் எந்தவித ஹீட்டும் இல்லாதப்ப நம்ம புழுக்களை விடுறப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு மண்புழு உரம் வந்துட்டு புழுக்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா சுகர் கரைசலும் தயிர் கரைசல், பழைய தயிர் எவ்வளோ பழைய தயிராக இருந்தாலும் அதை நம்ம விடுறப்ப அது உணவாக வந்து உட்கொண்டுட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதை எடுத்துகிட்டு இன்னும் அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி வந்து கொடுக்குது. அது போக இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மண்புழு உரம் வச்சா புழுவு சாப்பிட்றதுக்காக எறும்பு வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது தோட்டங்களாக இருந்தால் கிழங்கு செடிகள் வைக்கலாம், அது வந்து எலிக்கியை கட்டுப்படுத்துறதுக்காக எலி போயிடும். எறும்பு வருது அப்படின்னா மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சிட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே எங்கே நம்ம மண்புழு உர தொட்டி அமைச்சிருக்கோமோ அங்கே வந்து நம்ம நடைப்பயிற்சி எப்பயுமே கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எறும்புகள் வந்து அதிகம் வராது. இப்போ நம்ம அந்த இடத்தவே பார்க்க போகாமல் இருக்கோம், டெய்லி தண்ணி ஊற்றாமல் இருக்கிறோன்ற சமயத்தில் மட்டும்தான் அது புழுக்களை எடுக்கிறதுக்காக வந்து எறும்புகள் வந்து வரும். டெய்லி நம்ம அதில் வந்து தண்ணி தெளிக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித எறும்புகளோ நம்ம புழுக்களை வந்து பாதிக்கவோ செய்யாது. அது நம்ம வீட்டளவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வீட்டில் வர கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரையும் தயிர் கரிசலையும் விட்டுக்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது சாணம் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் விட்டு கிண்டி விட்டுட்டு 20 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது புழு கிடைச்சா கூட எடுத்து போட்டு அதை வந்து மக்க வச்சு உரமாக வந்து அவங்க மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணலாம். மேல்மட்ட புழுக்கள் தான் இது, மேலே மேலே தான் சாப்பிட்டு சாப்பிட்டு போடும். அவங்க உரமாக வந்துட்டு அதை எடுத்து 45 நாளுக்கு அப்புறம் ஒரு பெண்டிங்கை முடிக்கணும் அப்படின்னா ஒரு படுக்கை வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு

0: 60 75 நாட்கள் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இலைத்தலைகள் எல்லாம் மக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து உரமாயிடும். அதில் நம்ம உரிமட்டைகள் போட்டால் கூட அது கூட நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும்னா மக்கி உரமாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும், மண்புழு உரம் வந்துட்டு கிடைச்சிடும். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு நிழலான இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்ககிட்ட சிறிய இடம் இருக்குது, நாங்கள் ஒரு பேகை வாங்கி போட்டுக்கிறோம், எங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு போட்டு விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வந்து நீங்களே வந்து தயாரித்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். விவசாயத்துலேருந்து நிறைய பாதிப்பு நம்ம சாப்பிட்றதுனால உள்ளேயே போய் நம்மளுக்கு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, நம்ம இனிமே வரப்போகிற சந்ததிகளை வந்து நம்ம நஞ்சு இல்லாத உணவுலேருந்தும் வந்து நம்ம பாதுகாப்போம். நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நிறைய வழிகளை வந்து நம்ம பண்ண, ஒருத்தர் பண்ணால் ரெண்டு பேர் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் 4 பேர் 8 பேர் இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கையை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நிறைய பேர் ஆர்கானிக் விவசாயங்கள் பண்ணுறாங்க, அதாவது பண்ணுறவங்க எல்லாருமே ஆர்கானிக் விவசாயத்தை அவங்களோட மனசார பண்ணி நம்மளோட மக்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்து பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற உணவை வந்து எங்கெங்கேயோ போய் சாப்பிட்றாங்க, அவங்க ஒரு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பயனுள்ள உணவாக வந்து இருக்கணுன்றதை இன்றைக்கி உள்ள எல்லாருமே, விவசாயிகளும் சரி ஆர்கானிக் விவசாயத்துக்குள்ளே வர எல்லாருமே வந்துட்டு இதை வந்து ஒரு கருத்தாக வச்சு அவங்க வந்து அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இடுப்பு பொருட்களை பயன்படுத்தினாலே நாளடைவில் நம்ம உர மேம்பாடையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம், செலவுகளையும் வந்து அதிகரிக்காமல் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரோட விவசாயிகளோடையும் செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க.
1: இயற்கை உரமே வரம் எனும் தலைப்பில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: ஆனால் எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்போ இதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணி பண்ணுறப்ப இதில் நம்மளுக்கு லாபகரம் இருக்குது, இதுவும் பண்ணிவிட்டு நம்ம விவசாயமும் பண்ணலாம். இப்போ விவசாயத்தில் வரதான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை போக மித்தவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். நாங்கள் வந்து முதல்ல மானாவரிகளை தான் வந்துட்டு பயிறு பாசி பயிறு தட்டாம் பயிறு உளுந்து இந்த மாதிரி எங்கள் தேவைக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் அதிக அளவில் நாங்கள் உரங்களோ எதுவுமே பயன்படுத்துறதில்ல, இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட போகிறதும் இல்லை. வர விளைச்சலை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ட்ரைனிங் கேவிகே காந்தி கிராமத்தில் போகிறப்ப எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பயிர்கள்லாம் பண்ணாமல் பல பயிர்கள் பண்ணணும், மல்டி கிராப்பிங் பண்ணணும், நம்ம மரப்பயிர்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேளாண் துறையிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு மொதல் மரப்பயிர்கள் கொடுத்தாங்க, குமிழ் தேக்கலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்டர் கிராப்பாக வந்து இப்போ வச்சு விட்ருக்கோம், அது ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி திட்டங்களும் வருது, நம்ம அதையும் பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் செலவில்லாத ஒரு வரவை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இப்போ கூட எங்களுக்கு நெல்லிக்காய் கண்டு கூட கொடுத்துருந்தாங்க வேளாண் துறையிலேருந்து ஹார்டிகல்ச்சர் காலையிலேருந்து. ஸோ அதையும் வாங்கி நாங்கள் பயன்படுறோம். கேவிக்கையிலேயே எங்களுக்கு கொடிக்காய் கண்டுகள், அது மூலமாக இப்போ நாங்கள் பல பயிர்களுக்கும் நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டோம். ஸோ அப்போ கொடிக்காய் கண்டு அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார்மருக்கு, அதை நான் வைக்கிறது மூலமாக மொதல் நாங்கள் மானாவரியில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக முல்லைப்பூச்செடி இருந்துச்சு, எங்களால் அதை பராமரிக்க முடியலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மண்புழு உரம் தயாரிச்சுட்டு பல பயிர்களுக்கும் வந்துட்டு கொய்யாக்காய் இந்த மாதிரி சப்போட்டா மாம்பழம் எங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி 5 மரம் 10 மரம் வச்சுட்டு பார்டர் கிராப்பாக வந்து எல்லாமே மரப்பயிர்களையும் வைக்கிறோம். இது நமக்கு நாளடைவில் பின்னால் வரப்போ மரப்பயிர்களும் வரும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து எங்களுக்கு ஈல்டு வரும். இதையும் வந்து நாங்கள் சேல் பண்ணி இதுலேயும் ஒரு மதிப்பு கூட்டு பொருள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொடிக்காவுக்கெல்லாம் நிறைய வெயில் காலங்களில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, அதை மீன் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி கொடிக்காய் கண்டு ஒரு 40-50 கண்டு வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் ஃபேமிலிகளுக்கும் நல்ல ஒரு கொடிக்காவை கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் அது போக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019-20 நான் ட்ரைனிங் பண்ணுறப்ப வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் யூனிட் ஆரம்பித்து கொரோனா டைமில் தான் மண்புழு உரம் வந்து எங்களுக்கு நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைமில் நாங்கள் உழைச்சோம், கேவிகேலேருந்தும் சரி எங்கெங்கே எங்களுக்கு கண்காட்சி போடுறாங்களோ அங்கே தகவல் சொல்லுவாங்க, நாங்கள் போய் அங்கே உரத்தை போடுறப்ப வந்துட்டு வர ஃபார்மர் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உரத்தை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு சந்தைப்படுத்துதலும் வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு, இதுக்கும் எங்களுக்கு கேவிகேவே வந்துட்டு பயனுள்ளதாக வந்து அதையே அமைச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மண்புழு உரமும் தயாரித்து இயற்கை விவசாயமும் வந்து ஆர்கானிக் முறைகளில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது போக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு வந்து ஒரு சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்தாங்க.

0: இருக்காங்க. ஸோ அதை வாங்கினதுனாலையும் நான் பெருமை கொள்ளுகிறேன். இதுக்கு மொதல் எனக்கு எந்த அவார்டுமே கிடைக்கல, விவசாயம் ஆரம்பித்தேன், ஒரு 3 அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட நாங்கள் கேவிகேயில் பயிற்சி எடுத்துக்கிட்டனால தான் வானொலியில் வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் கேவிகேக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எங்களோட அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க, நாங்களும் கேவிகேயோட வந்து நிறைய தொடர்பு கொண்டு இன்னும் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து, அதனால் நான் என்ன பயன் இருக்குது எங்களால் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அதையும் வந்து சொல்லி நாங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு எங்களை கேவிகேவும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அது போக நாங்களும் எங்கெங்கே யாரெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ற தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயம் மாற மாற கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான நிறைய இது கொடுத்தாங்க. இப்போ கூட நாங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்துட்டு இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல காட்டாஸ்பத்திரி பக்கத்தில் வாரம் வாரம் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அங்கே திண்டுக்கல்ல உள்ள விவசாயிகள் பக்கத்தில் இருக்கவங்க வராங்க, ப்ளஸ் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து உரம் வாங்குறாங்க. உரம் மட்டும் இல்லை, எல்லா காய்கறிகள் ஆர்கானிக்காக விளைவிச்சவங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்குறாங்க. இந்த சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்குறனால நம்ம போய் நேரடியாக வந்து கன்சியூமர்கிட்டே வந்து விற்றுறோம், அப்போ எங்களுக்கும் லாபம் கிடைக்குது. ஸோ அவங்களும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து விவசாயிக்கிட்டேருந்தே வாங்கிட்டோன்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம சந்தைப்படுத்துதல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறப்போ வந்து நம்மளோட பொருட்களோட விலை வந்து நம்மளே நிர்ணயிச்சுக்கிறோம், பலனையும் வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக போட்டுகிட்டே இருக்கோம். இலவசமாகவும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம், பயணப்படியும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கணும், நாங்கள் ப்ராப்பராக பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கும் அந்த மாதிரியும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி.
1: நீங்கள் மண்புழு உரம் தயாரிக்கிறதுல மண்புழு வந்து மேல்மட்டமாக தான் விடுறதா சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மண்புழுக்கள் வந்து நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க?
0: மண்புழுக்கள் வந்து நம்ம வாங்கவும் செய்யலாம். இப்போ என்ன மாதிரி தயாரிக்கிற ஒரு உரம் கம்பெனி வச்சுருக்கோம், உங்ககிட்ட போய் நம்ம மண்புழுக்கள் வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் விவசாயம் இருக்கிறோம், எங்கள் இதில் வந்துட்டு புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான முறைகளையும் சொல்லி கொடுக்குறோம், எப்படி உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே உங்கள் புழுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்க புழுக்களை வந்துட்டு நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கலாம் அதுக்கான முறைகளையும் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சாணியையும் சர்க்கரை கரைசல் கொஞ்சம் தயிர் கரைசலை வச்சு ஒரு 1 அடி தோண்டி அதுக்குள்ளே மூடி வைக்கணும். ஒரு சனல் சாக்கை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-20 நாள் காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10-20 இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும். அதே மாதிரியேவும் ஒரு 10-20 இடத்துல போடுறப்ப வந்து புழுக்கள் இருந்ததுன்னா அந்த சாணியையும் அந்த சர்க்கரை கரைசலையும் நோக்கி அந்த புழுக்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்துடும். அப்படி வர்றப்போ வந்து அதில் ஒரு 10-10, 5-5 இருக்கும். இதையே நீங்கள் ஒரு 20-30 இடம் உங்கள் தோட்டத்துலேயும் அங்கங்கே நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை ஒரு பெட்டிங்க்கு எடுக்கலாம். அது எடுத்து உங்களுக்கு ஓகேனா போதும், இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட 1 கிலோ மட்டும் வாங்கினா கூட போதும். அதுக்கான உணவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்துட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கும். பொதுவாகவே இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிற எல்லாருமே யூஜிலஸ் யூஜினியா ஐசினியா ஃபோர்டிடா அந்த புழுக்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம், அது வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். இப்போ நெல் பண்ணுறோம் அப்படின்னா உழுகுறப்பையே போடணும், பயிர் வகைகள் பண்ணுறோன்னா உழுகுறப்பையே ஒரு தடவை இப்போ எப்படி எருவை வாங்கி போட்டு அதை உழுகுறப்பையே உழுது விட்றாங்க, ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. நெல்மணிகள் வரப்போ ஒரு தடவை போடுறாங்க, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்போ போட்டால் அவங்களுக்கு வருமோ அவங்க விவசாயிகளே ஒவ்வொரு விதமாக அந்த உரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம தென்னை அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ வச்சு வைக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு 5 கிலோ, அடுத்த 5 கிலோ வைக்கலாம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைடு 5 கிலோ, ஒரு ரவுண்டில் 5 சைடு, அப்புறம் அடுத்த ரவுண்டில் ஒரு 5 கிலோ, அந்த மாதிரி உயிர் உரங்கள் போடுறப்போ வந்து நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி போடக்கூடாது. இப்போ மண்புழு உரங்களே போடுறோம் அதில் மண்ணை வந்து ரவுண்ட் பண்ணி மூடி விட்டுருணும், அப்போ தான் அதில் இருக்க அந்த உயிரிகள் எல்லாம் உள்ளே போயிட்டு அந்த இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். மண் மூடுறது அப்படின்னா அந்த உரம் வந்து வெயிலில் படக்கூடாது, அதில் மூடுனா நீங்கள் ரொம்பையும் போட்டு மூடவும் வேணாம், வெயிலில் வந்து அந்த உரம் படக்கூடாது. மண்புழு உரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட சூரிய ஒளி வந்து அதிகமாக வராத இடமும் மழை வந்து அதிகமாக விழுகாத இடம் இந்த இதை ரெண்டையும் தான் நம்மளை வந்து இதுக்காக நம்ம தனியாக போய் காசு செலவழிச்சு அப்படியே மரத்தோட நிழல்லையே கூட நம்ம பண்ணிக்கலாம். மண்புழு உரம் நம்ம தோட்டம் அப்படின்றது அங்கங்கே மரத்தோட நெனல் இருக்கும், அங்கே 2 பை வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லையா நம்ம தோட்டத்தில் இருக்க தென்னங்கீத்தை 2 எடுத்து மேல் கூரையாக வந்து நம்ம போட்டுக்கோ. இதுக்கான செலவுகள் அப்படின்னா நம்ம 0 இதுலேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மண்புழு உரம் ஆடு மாடு இதுக்கு தேவையான இடம் இருக்கணும், விவசாயம் இடம் இருந்தாலே போதும். அப்படி இதுக்குன்னு வாங்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா புழுக்கள் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த க்ரோ பேகே வந்து எல்லா துறைகள்லையுமே கொடுக்குறாங்க, வேளாண் துறைகளையும் கொடுக்குறாங்க, ஹார்டிகல்ச்சர் எல்லா துறைகள் அந்த மண்புழு உர பேக் கொடுக்குறாங்க. விவசாயிகள்லாம் வாங்கி அதை அவங்கவுங்களே அந்த பேகை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் அவங்க சாணிகளை வந்து அவங்களே பயன்படுத்தி அவங்களோட தோட்டத்துக்கு உரமாகவே பயன்படுத்திக்கலாம். மண்ணை வந்து அவங்க வளப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதை இவங்க ரொட்டீனாக செய்ய செய்ய மண்ணில் வந்து அந்த

ஈரப்பதம், அப்புறம் காற்றோட்டம் அதெல்லாம் நிலைநிறுத்தி வைக்கும். வீட்டில் வர கழிவுகள், காய்கறி வெட்டுற கழிவுகள், இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் லைட்டாக மட்டும் அதை காய விட்டுட்டு திருப்ப ஒரு வாளியோ ஏதோ ஒரு பக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் மாடு ஏதாவது அங்கிட்ட இப்போ எல்லா சிட்டிலேயுமே சாணி அங்கங்கே கிடக்கு, கிடைச்சா நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் கரைசலாக ஊற்றிட்டு அதில் உங்கள் சர்க்கரை கரைசலும் தயிர் கரைசலும் சிறிதளவு ஊற்றிட்டு அதை கிண்டி விட்டுக்கிட்டே அப்படியே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம அதை கிண்டி விடணும். ஏன் அப்படின்னா அந்த காற்று புகாதவரை அதை மூடி வச்சிடணும் நம்ம. அப்போ அந்த கேஸ் இருக்கும், திறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வெளியே போயிடும். புழுக்கள் விடணுன்ற தேவையில்லை, அதுவே மக்கி மக்கி மக்கி மக்கி அந்த கரைசலுக்கு வந்து இதாகும். அப்படி இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய அளவு பண்ணுறோம், நிறைய செடி வச்சுருக்கோம், 20-30 செடி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புழுக்களை வாங்கி அரை கிலோவோ கால் கிலோவோ வாங்கி அதையும் நீங்கள் ரெண்டு வாளியோ மூணு வாளியிலையோ பண்ணுறப்ப அடுத்தடுத்த இருக்கணும். அது இப்போ இங்கே ஒரு ப்ராசஸ் முடிய போதுன்னா இந்த புழு எடுத்து அடுத்த இதுக்கு போடணும், அப்போ தான் அடுத்து உங்களுக்கு புழுக்கள் இருக்கும். நீங்கள் திருப்ப வாங்க தேவையே இல்லை. இப்போ நாங்கள் உரம் எடுக்கிறோம், அதை அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற மாட்டோம். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்க புழுக்கள் அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, தண்ணி இல்லாத மாதிரி ஈரப்பதமான இடங்களுக்கு நகர்ந்துருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உரத்தை குமிச்சு குமிச்சு நாங்கள் உரத்தை வந்து அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணினாலும் அதில் முட்டைகளும் புழுக்களும் இருக்கும், அதை திருப்ப கொண்டுட்டு வந்து நாங்கள் சலிப்போம். மிஷின் வச்சுருக்கோம், அதுக்கு சலிச்சுட்டு அந்த சலிச்ச உரத்தை எடுத்து நாங்கள் பேக்கெட் பண்ணி கொடுப்போம். சலிக்காமல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாணிகள் வந்து எல்லாம் விவசாயிக்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம், அதில் கல் மண் இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே விரும்ப மாட்டாங்க. சலிச்சு கொடுக்குறப்ப அது ஃபைன் ப்ராடக்டாக கிடைக்கும், அதை வாங்கிக்கிடுவாங்க. மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இடம் இருக்கணும், கொஞ்சம் இடம் வீட்டில் கூட பண்ணலாம், மாடி தோட்டத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். சாணி இருக்கணும், இப்போ வீடு தோட்டத்தில் பண்ணுறவங்களுக்கு இலைத்தலைகள் கழிவுகள் இருக்கணும். இந்த கழிவுகள் மட்டும் வச்சு அதாவது எந்த காசுமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து கீழே படுக்கை முறையில் கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப செலவு வந்து நம்மளுக்கு குறையும். இல்லை நாங்கள் வெளியே இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சாணிக்கு வந்து 2500 ஒரு லோடு வாங்குகிறோம் அப்படின்னா டிராக்டரில் இலைத்தலைகள் இருக்கிறப்ப இந்த சாணி 2500 வாங்குகிறோம். இலைத்தலைகள் நாங்கள் 1 டன் 1.5 டன் அது கூட போடுறப்ப எங்களுக்கு உரமாக கிடைக்கிறப்ப இந்த ஒரு டிராக்டர் லாரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிலோ கிட்ட சாணி கல் இதெல்லாம் கழிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கழிக்கிறப்ப எங்களுக்கு வந்து 1500 இது ஒரு 1000 கிலோ கழிவுகள் 1000 கிலோ போடுறோம், இது ஒரு 1500 சாணி போடுறப்ப வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கழிவுகளை கழித்தோம் அப்படின்னா இது ஒரு 1000 இது ஒரு 1500 2500 ரூபா. இதில் மண் கல் இன்னும் மக்காத கழிவுகள் இதெல்லாம் ஒரு 500 எடுத்தால் எங்களுக்கு 2000 கிலோ ஒரு வெட்டிங்களுக்கு எடுக்கும். அப்போ அந்த 2000 கிலோவை வந்து 1 கிலோ நம்ம 10 ரூபா கொடுத்தோன்னா நம்மளுக்கு 20,000 ரூபா ஆயிடுச்சு 10 ரூபா கொடுக்குறப்ப. ஸோ இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாகவும் பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் சேல்ஸும் வந்து பண்ணுறோம். நாங்கள் டன்னாக வாங்குகிறாங்க அப்படின்னா நிறைய டன் வாங்குகிறாங்க, 1000 கிலோ 2000 கிலோ வாங்குறாங்கன்னா நாங்கள் 7 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம், 7000 ரூபா ஒரு டன்னுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க இன்னும் எங்களுக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் மண்புழு உரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா சாணி மட்டும் வச்சு நாங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சாணி மக்கிடும். நாங்கள் வந்து இலை தலைகள் இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்க மக்கிறதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு எடுத்துக்கிடுது. அப்போ சாணியும் சாப்பிட்டு அந்த இலைத்தலைகளையும் சாப்பிட்டு அந்த உரம் வர்றப்ப அதில் வந்து இப்போ வேளாண் துறைகளே எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கேவிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி கூட்டி கூட்டி வைக்காதீங்க. அங்கே எவ்வளோ தூரம் இலைகள் அதெல்லாம் போகுதோ அப்போ தான் அதில் ஹியூமஸ் மக்கு வந்து நிறைய கிடைக்க கிடைக்க அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் பெருகணும்னா அங்கே அந்த மக்கு தேவை, இலைகள் தேவை, காஞ்ச இலைகள் சருகுகள் அதெல்லாம் இருந்ததுனாலே அந்த இடம் வந்து நம்ம குப்பையை சும்மா கொட்டி வைக்கிறது இடத்துல பார்த்தாலே மண்ணெல்லாம் பொல பொலன்னு இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பொல பொலன்னு நம்மளுக்கு கருப்பு கலரில் நம்மளுக்கு பிளாக் கோல்டு மாதிரி வந்து உரம் கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னும் அந்த மண்ணில் போடுறப்ப அந்த மண் பொல பொலன்னு வரும், இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதனால தான் நாங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியலை உரத்தை வந்து 7 ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து உரத்தை வந்து கொடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து இதுதான் எங்களோட விலை அப்படின்றத வந்து நாங்கள் நிர்ணயிச்சிடோம். அதையும் தாண்டி நம்மக்கிட்ட உரத்தை வாங்கி போடுறோம், அடுத்த முறைகள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம கிட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து போடலாம் நம்ம. அப்போ இது வந்து இன்னும் ஒரு நுண்ணூட்டங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக உயிர் உரங்கள் தான் அதுவும். அப்போ இது இன்னும் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயிரிலாம் கலந்து போடுறப்ப இன்னும் அது வந்து ஒரு சில விவசாயிகள் கலந்து கேட்குறாங்க, இல்லைன்னா நாங்களே போட்டுடுறோம் முதலே அசோஸ் பயிரிலாம் பாஸ்போ பாக்டீரியா அதனால வந்து இதை மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட மண் வளமாகுதா உங்களுக்கே அது

0: அனுங்க, நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க, இல்லை நீங்களே தயாரித்து தயாரித்து போட்டுக்கோங்க.
1: இதுவரை இயற்கை உரமே வரம் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்கள் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். வேளாண் பழமொழி சிந்தனை. ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விடை பெறுமுன் முருங்கை கொய்யா போன்ற மரங்களை ஆண்டிற்கு ஒருமுறை கவாத்து செய்தால் புதிய கிளைகள் வந்து அதிக பலன் கிடைக்கும். விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளா தேவி. அமைப்பில் உதவி இ. வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக

குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல். தென்றலில் மிதக்க வரும் முதல் பாடல் ஆ

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் NC சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள பெரியசாமி தூரன் பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக தாயே திரிபுர சுந்தரி, சுத்த சாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை என் சி சவுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பு போட்டு 25 31 0 1 8 மற்றும் 21 00 2 8 2 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளோ ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 8:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi says India and the Netherlands working together to build trusted future-ready supply chains. Calls India land of opportunities in the 21st century. Tata Electronics and Dutch firm ASML sign agreement to boost semiconductor manufacturing in India. Delhi court sends prime suspect in NEET paper leak case PV Kulkarni and co-accused Manisha Wagmare to 10 days CBI custody. New Delhi rejects Indus Waters treaty award by the Court of Arbitration, calling it illegal. CBSE makes study of 3 languages compulsory for class 9th and 10th. And India's Sanjana wins 3 bronze medals in the women's 77 kilogram category at the Asian Weightlifting Championships in Gandhinagar. Prime Minister Narendra Modi today said India and the Netherlands are working together to build a trusted, transparent

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனிதே ஆரம்பமாவது மதுரத்தென்றல். இசைக்கும் முதல் பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 9:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தென்றலில் இசைக்கும் அடுத்த பாடல் ஸ்டார் படத்திலிருந்து.

0: நீங்க கேட்டு ரசித்தது மதுரத்தெஞ்சல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தெஞ்சல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே தொடர்வது நட்சத்திர நாதங்கள். செந்தூர பாண்டி திரைப்படத்திற்கான பாடல்.

நேரம் 9:55 இசைக்கும் நிறைவான பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது நட்சத்திர நாதங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

நேரமிரவு 11 மணி, தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5:45 ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையில் ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகும். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. அதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி. தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள். உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் பகுதி 8 கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால். 9 மணிக்கு இசை பெட்டகம், 6 பிச்சுமணி வீணை, 6 ரமேஷ் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கதம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் ஸ்வேதா ஸ்ரீராம் பாடல் டாக்டர் எம் நர்மதா வயலின் எம் குருராஜ் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை. ஒன்று ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் கே பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு மதுரை வானொலி நிலையம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியஞ்சல். 1:55 பாரதியார் பாடல்கள் பாரத சமுதாயம் பாடல் கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி சென்னை அஞ்சலாக, 2

ஸ்ரீமதி எந்திரிக்கும் வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுரை தென்று, 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், குழந்தை எம் சிவானியுடன் நேர்காணல். 5:30 கிராமிய தென்றல், ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள், அதில் முரட்டுக்காளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:50 செய்தி செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். நெல் சாகுபடி பருவங்கள் மற்றும் அதற்கு ஏற்ற ரகங்கள் குறித்து அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் தகவல். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். ஒன்பது 9:30 நேஷனல் புரோகிராம் ஆஃப் பிளே, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ராணி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 10:00 ரவிவாஷ்ய அகில் பாரதிய சங்கீத சபா, விவேக் சோனார் புல்லாங்குழல் கேட்கலாம். மும்பை படைப்பு மும்பை வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்புகள். நாளைய ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சியின் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்